நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 7 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை. மதியில 720 கிலோஹர்ட்ஸ் அலைவரிசையில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: கடமையை விரும்பாமல் மனைவியை விரும்பும் காம எண்ணம் கொண்டவனது வளர்ச்சி வெட்கக்கேடான நாணத்தை தரும். குறள் எண் 902 அதிகாரம் பெண் வழிச்சேரல்.
1: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு லோகமான்ய பாலகங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, சந்திரசேகர ஆசாத் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். நகர்வலத்தில் டிஜிட்டல் யுகத்தில் ஒலிபரப்பு புதிய பரிணாமம், ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. சென்னை இசை நிகழ்ச்சிகள், திருச்சி வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தருமபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள்.

0: பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். கே லக்ஷ்மி அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் விக்சித் பாரத், கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்ணிய சிந்தனை கவிதைகள். வழங்குபவர் பானுமதி நாச்சியார் அவர்கள். அணையாடை என்ற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகமாக என இடம்பெறும் அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துச்சாமி, பி ஜவஹர் மாரியப்பன், கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பு கே காளிமுத்து. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் இன்று முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக IVF தினத்தை முன்னிட்டு மகப்பேறு மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்களுடன் நேர்முகம். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் முற்பகல் 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரேடியோ சரித்ரா கே ரமாதேவி வழங்கும் முறை. பிற்பகல் 1:10 இசைமலர் பிரணவ் ஆர்காட் அவர்களின் மாண்டலின் இசை, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், மணக்கல் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், பால கங்காதர திலகர் அ வாய்ஸ் ஃபார் ஃப்ரீடம், எஸ் பூஜா வழங்கும் முறை. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எம் அத்விதா. மியூசிக்கல் டேலண்ட் எஸ் எம் சுப்ரிதா வழங்கும் வீணை இசை. கார்கில் திவஸ் சல்யூட்டிங் தி ஹீரோஸ் ஆஃப் கார்கில், உரை வழங்குபவர் டி மோஹிதா ஸ்ரீ. எஃப்எம் கோல்டில் 8:00 சன்செக் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று முற்பகல் 11:00 ஒலியின் பயணம், தேசிய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்களின் குரல் பதிவு இடம்பெறும். எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான்

0: டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: disseminating information and fostering unity. Post-independence, it has been instrumental in promoting literacy, health awareness and agricultural knowledge, especially in rural areas. In 1956, the name Akashvani was adopted for the national broadcaster. Since 1927, radio has been an important part of people's life in the country. Akashvani has been serving to inform, educate and entertain the masses, truly living up to its motto, Bahujana Hitaya, Bahujana Sukhaya. In men's cricket, first T20 international of three-match series between India and Zimbabwe will be played today in Harare. The match will begin at 4:30 p.m. Indian time. Shreyas Iyer-led India will play the second T20 on Saturday and the third match on Sunday at the same venue. India hold a commanding advantage over Zimbabwe in the shortest format of the game. The two teams have faced each other 14 times in men's T20 internationals, with India winning 11 matches and Zimbabwe 3. In China Open Badminton, PV Sindhu and Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Hooda. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சுப் பறவைகளுக்கு உணவு தேடப் பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தித் தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்க

0: போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்கப் போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம் குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:24:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்கிறது சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில் நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 7 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
3: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 இடைவெளியில வருஷத்துக்கு 2 போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்போ பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9 கோமாரி தடுப்பூசி பணி July 1 தொடங்கி July 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு August 1 August 10 தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4

0: வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் டி கனக சுக்கிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. இந்த மேய்ச்சல் நிலத்துல ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு வசதியையும் அங்கேயே உள்ளே செய்து வச்சிருப்பாங்க. இது வந்து குரங்காடு முறையில வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம்.
2: குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர்

0: ஒரு மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கலாமே.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதி

0: ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30

0: தொடங்குகிறது. மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாளும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நிமிடம் 5 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: தென்கிழக்காசிய நாடுகளில் பரவலாக காணப்படும் இராசமலை பாம்பு உலகின் மிக நீளமான சுருண்டு கொல்லும் பாம்பு இனமாக விலங்கியல் பதிவுகளில் உள்ளது. மிகப்பெரிய உடல் நீளம், தசை நார் வளம் மற்றும் அடர்த்தியான தோல் அமைப்பு ஆகியவை இந்த இனத்தை பிற பாம்புகளிடமிருந்து வேறுபடுத்துகின்றன. இந்த இனத்தின் நிறம் அமைப்பு ரெட்டிகுலேட்டட் பேட்டர்ன் என அழைக்கப்படும் வலை அமைப்பு வடிவத்தை கொண்டது. இத்தகைய நிற வடிவமைப்பு இயற்கை சூழலில் மறைவு திறனை அதிகரிக்கிறது. உணவு பழக்கத்தில் இராசமலைப்பாம்பு பல்வகை உயிரினங்களை வேட்டையாடுகிறது. காட்டுப்பன்றிகள், நாய்கள், குரங்குகள், பறவைகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் இதன் உணவு தேவையை நிறைவேற்றுகின்றன. சுருண்டு பிடிக்கும் முறை மூலம் இரையின் இரத்த ஓட்டத்தை குறைத்து அது இயங்காத நிலைக்கு வரும் வரை இராசமலைப்பாம்பு அதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இனப்பெருக்கத்தில் பெண் மலைப்பாம்புகள் முட்டைகளை சுற்றி தங்கள் உடலை வட்டமாக சுருட்டி வெப்பம் வழங்கும் திறன் கொண்டவை. இந்த செயல்முறையால் முட்டைகளின் உள்ளே உள்ள வெப்பநிலை நிலையானதாக இருக்கும். இது இராசமலைப்பாம்பின் இனப்பெருக்க வெற்றியை அதிகரிக்கும் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. சூழல் மாற்றங்களால் நதிக்கரைகள் மற்றும் ஈரநிலப்பகுதிகள் குறைவது இராசமலைப்பாம்பு நகர்ப்புற எல்லைகளுக்கு வருவதை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மனிதர் உருவாக்கிய வெளிச்சம் மற்றும் சத்தம் இவையின் இரவு வேட்டையாடும் முறைகளில் தடங்கள் உண்டாக்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்காசிய நாடுகளில் இராசமலைப்பாம்பு பாதுகாப்புக்கான ஆய்வு திட்டங்கள், அதன் வாழ்விடப் பகுதிகளை அடையாளம் காணுதல் மற்றும் நதிக்கரை இயற்கை சீரமைப்பு போன்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் இந்த இனத்தின் பெரும் உடல் அமைப்பும் நீண்ட ஆயுளும் காரணமாக சூழலியல் நிலைத்தன்மையில் மலைப்பாம்புகளின் பங்கு மிக தனித்துவமானது என்று உறுதிப்படுத்துகின்றனர்.
0: இடம்பெற்றது சூழல்

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. சென்னை இசை நிகழ்ச்சிகள், திருச்சி வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தருமபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள். இன்று காலை 10 மணிக்கு தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த

0: குரல். காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும் தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: இனி வானிலை அறிக்கை. தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் சிறப்பு உள்ளது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் சிறப்பு உள்ளது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை என்கிறார் மகாத்மா காந்தி.

0: மலரமுதம். வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
1: மனிதராய் பிறந்த நம் எல்லோருக்கும் வாழ்வின் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமான ஆசைகள் வந்தவண்ணம் இருக்கின்றன. நமது தீவிர ஆசை நம் வாழ்வை சீரழிக்கும் ஆற்றல் கொண்டது. இச்சையினால் உள்ளங்கெடும் என்கிறது பழமொழி ஒன்று. சங்க இலக்கியம் ஒருபுறம் காதல் இச்சையை போற்றுகிறது, அதே வேளையில் அதன் தீவிரம் ஏற்படுத்தும் துன்பங்களையும் சுட்டி காட்டுகிறது. குறுந்தொகையில் காணப்படும் இவ்வரிகள் அதனை உணர்த்துகின்றன. நெஞ்சே நீ பேதை நெடுந்தகை அன்பிலன் என்றனை அவர்வையின் என்பு உருக்கும் காமம் கொண்டனையே. இங்கு தலைவியின் நஞ்சம் அன்பற்ற தலைவின் மீது கொண்ட காதலிச்சையால் துன்புறுவதை காணலாம். இச்சையின் தீவிரம் எலும்பை உருக்கும் அளவிற்கு வர்ணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தம் திருக்குறளில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற குறளில் நன்றாக வலியுறுத்துகிறார். மேலும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்ற குறளில் இச்சையின் முடிவற்ற தன்மையையும் அதனால் ஏற்படும் மறுபிறப்பின் சுழற்சியையும் சுட்டி காட்டுகிறார். சைவ சமயக் குரவர்களான நாயன்மார்கள் இச்சையை இறைவனிடம் திருப்பதன் மூலம் அதன் தீமைகளிலிருந்து விடுபட முடியும் என்கின்றனர். திருஞான சம்பந்தர் தமது தேவார பாடலில் பற்றாய நின்கடல் பற்றினேன் பற்றடர் பற்றினை பற்றென்று பற்றினேன் பற்றுதல் பற்றாமல் நின்ற பராபரனே என்று பாடுகிறார். இங்கு உலக இச்சைகளை விட்டு இறைவனின் திருவடை பற்றி கொள்வதே மெய்யான பற்று என குறிப்பிடுகிறார். பாரதியார் தமது கவிதையில் ஆசை என்னும் பேய் பிடித்து அழைக்கதே, இந்த ஆசையை அடங்கினால் அமைதி உண்டாகுமே என்று பாடுகிறார். இச்சைகளின் தூண்டுதலால் மனிதர்கள் தவறான பாதைக்கு இழுக்கப்படுகின்றனர். அளவுக்கு மீறி இச்சைகள் குடும்ப சமூக உறவுகளை பாதிக்கின்றன. உலக இச்சைகளில் மூழ்கியிருப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது. மாணிக்க வாசகர் தனது சிவபுராணத்தில் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கை என்கிறார். வேகம் என்பது எதிலும் அளவு கடந்த தீவிரம் காட்டுவது. ஆசையில் வேகம் கொண்டால் அது இச்சையாகும். இந்த இச்சையினால் உள்ளம் கெடும் என்ற கருத்து தமிழ் இலக்கிய மரபில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. சங்க காலம் முதல் நவீன காலம் வரை பல்வேறு படைப்பாளிகள் இக்கருத்தை வெவ்வேறு கோணங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர். எனினும் இச்சை என்பது மனித இயல்பின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து அதனை முற்றிலும் ஒதுக்காமல் அறிவுபூர்வமாக கையாள்வது சிறந்தது. புத்திசாலிகள் ஆசையை தனது காலடியில் விட வைப்பார்கள். முட்டாள்கள் ஆசையின் காலடியில் விழுந்து கிடப்பார்கள். முட்டாள்தனமான ஆசை மன விரக்தியை தான் கொடுக்கும். ஆனால் மனதை சமநிலையில் வைக்காமல் ஆசைப்படும் பொழுது விபரீதங்கள் ஏற்படலாம். சமநிலையற்ற மனதுடன் ஆசைப்படும் பொழுது ஏற்படும் விபரீதத்திற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். ஒரு வழிபோக்கன் அடர்ந்த காட்டின் ஓர் மரத்தடையில் இலைப்பார அமர்ந்தான். கேட்டதை கொடுக்கும் கல்பக விருஷம் அந்த மரம். இந்த உண்மை அவனுக்கு தெரியாது. இறைப்பாறும் பொழுது குடிக்க நீரும் உண்ண உணவும் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என எண்ணினான். உடனே அறுசுவை உணவும் குளிர்ந்த நீரும் அவன் முன் வந்தன. உணவை சாப்பிட்டதும் உறக்கம் வந்தது. படுத்து உறங்க பஞ்சு மெத்தையும் கால்களை பிடித்துவிட சேவர்களும் இருந்தால் நன்றாக இருக்குமே என நினைத்தான். உடனே அவன் பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தான். இருவர் அவன் கால்களை பிடித்த வண்ணம் இருந்தனர். இதை உணர்ந்த வழிபோக்கன் நகையை ஆடம்பர ஆடைகள் என பல விஷயங்களையும் விரும்பினான். இந்த வனவிலங்குகள் நிறைந்த காட்டில் திடீரென புலியோ சிங்கமோ தன்னை கொன்றுவிட்டால் என்னவாகும் என எண்ணினான். உடனே பல திசைகளிலும் இருந்தும் பாய்ந்து வந்த வனவிலங்குகள் அவனை கொன்று தின்றன. எனவே ஆசைகள் பலவிதம். ஆசையை துறக்க வேண்டும் என புத்தர் கூறியது உண்மைதானே? அது

0: இதானே. இதற்கு திருமூலர் ஒரு சிறப்பான பதிலை தனது திருமந்திரம் மூலம் அளிக்கிறார். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடுபட ஆனந்தம் வருமே என்கிறார். ஈசன் மேல் கொண்ட ஆசையையும் துறந்தால் ஆனந்தம் அடையலாம் என அவர் கூறுவது மனமற்று இருக்கும் மார்க்கத்தை உணர்த்தவே ஆகும். புலன் கடந்த ஆசை ஆனந்தத்தையும் புலனுக்கு உட்பட்ட ஆசை துன்பத்தையும் அளிக்கும். ஆசைப்படுவதை ஆராய்ந்து ஆசைப்படுவோம். என்றும் நல்வாழ்வு வாழ்வோம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: நேரம் 7:14:55 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2 கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400 மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும்

0: கிளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7:25. மதில 720 கிலோ ஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோய் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: விட்டமின் டி ஊட்டச்சத்து தான் அதிகமாக இதுக்காக சந்தேகப்படப்படுகிறது. நம்ம நாட்டில் வந்து வெயில் நிறையவே தென்படுது. நம்ம வந்து ஆரோக்கியமான நேரத்தில் காலையில் 8-9 இந்த மாதிரி நேரங்களில் இல்லை அதுக்கு முன்னாடியோ வெயில் படுறாப்பில் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருப்பினும் விட்டமின் டி உடைய இருப்பளவு சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ விட்டமின் டி அதிகம் இருக்கிற ஃபுட்ஸாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பால் போன்ற வகைகளில் நிறைய இருக்குது. சில கீரை வகைகள் நிறைய இருக்குது. நான் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மீன் வகைகள்லையும் இருக்குது. பட் இதெல்லாம் மீறியும் இது கிடைக்கலன்னா அதை ஒரு மாத்திரையாக எடுத்துக்கிறதுல எந்த தவறுதலும் இல்லை. இந்த நோய் வந்து எந்த உணவுனால் மோசமாகுதுன்னு எந்த உணவும் கிடையாது. ஆனால் இந்த நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் சில உணவுகளால் அதிகமாக வரும். இப்போது நான் சொன்ன இந்த உடல் அயற்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹை கேலரி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா, அதாவது நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு சாப்பிட்டோம்னா இது அதிகமாகும். காஃபி நிறைய எடுத்துக்கிட்டான்னா, இது வந்து காஃபி இருக்கும் போது நல்லாயிருக்கும், வெளியில் அந்த காஃபியுடைய தன்மை போகும்போது இன்னும் டயர்ட்னஸை அதிகப்படுத்தும். ஸோ சர்க்கரை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள், இனிப்பு வகைகள், சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவை தூக்குற மாதிரி இருக்க உணவுகள், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே உங்களுடைய எனர்ஜி லெவலில் சட்டன் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற காஃபி போன்ற விஷயங்களை அதிகம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய அயற்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகம் வந்து நான் கன்ஃபெக்ஷனரிஸ் இல்லைன்னா வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது போன்ற ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதே இதுக்கு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். இதை நம்ம அதே போல் இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கலாம். பிசிஓஎஸ்க்கு மருந்து எடுக்க இருக்கிறதுனால இது வருதுன்றதோட, பிசிஓஎஸ்ஸே ஒரு ஹார்மோன் உடைய ஒரு கோளாறு. கருமுட்டையில் வந்து ஓவரிஸில் வந்து நிறைய முட்டை முட்டையாக நிறைய வந்துடும். அப்படி இருக்கிறதுனால உடலில் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். இவர்களுக்கும் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்க்கான ரிஸ்க்கு கூட தான். ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இந்த பிசிஓஎஸ்லேருந்து வெளியில் தான் கொண்டு வரப்போகுது. ஸோ நம்ம அந்த விதமாக பார்க்காம பிசிஓஎஸ் வரத்துக்கான காரணங்களை தவிர்க்கிறது தான் பெட்டர். ப்ரெசன்ட் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வேலை வலுவாலோ மன அழுத்தத்தினாலையும் ப்ளஸ் சரியான உணவு பழக்கங்கள் இல்லாததுனாலையும் ப்ளஸ் உடல் உழைப்பே இல்லாதனாலும் பெண்களுக்கு நிறைய இந்த பிசிஓஎஸ் தொந்தரவு ஜாஸ்தியாக வருது. ஆர் நிறைய கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கலாம், ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கலையோ ஒன்றுமோ. இதுக்கான விஷயங்கள் என்ன, அந்தந்த வயசுக்கு ஏற்றபடி அதோடைய ஒர்க்கிங் ஆக்டிவிட்டி, நிறைவான ஒரு வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ் கம்மியாக வச்சுக்கிறது, உணவு பழக்க வழக்கங்கள், நாம் சொன்ன மாதிரி நம் உணவுகளை சரியான நேரங்களுக்கு சாப்பிட்டாலே இது பாதி நேரம் சரியாக போயிடும். நான் பார்க்குறேன் சென்னையில் பல ஏரியாக்களில் 12 பிரியாணி கடை வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து லைனில் நின்று சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தான் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். பிரியாணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டிங்கனாலே ஒரு நாளுக்கான மொத்த ஊட்டச்சத்தும் அதில் வந்துடும். ஊட்டச்சத்துன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சத்தே கிடையாது, அந்த அதுக்கான கேலரி இன்டேக் முழுசாக வந்துடும். ஸோ

0: அதை 12 மணிக்கு சாப்பிட்டு, அதாவது உங்கள் உடம்பும் உங்கள் குடலும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிறீங்க. இது இன்டைரக்டாக மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் ரிஸ்கையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரபு நோய் குறித்த நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னு விட்டுதான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டாம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னது.
2: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: பி சுசிலா பாடிய அந்த பாடலின் படம் படித்தால் மட்டும் போதுமா?
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 7:37 நொடி. ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
4: நேயர்கள், இப்போது லோக்மானிய பால கங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டை மீட்க நமது தியாகிகள் நடத்திய அஹிம்சை மற்றும் புரட்சி போராட்டங்களாகும். இந்த போராட்டத்தில் பல தலைவர்கள் முக்கிய பங்காற்றினர். ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டிலிருந்த இந்தியாவை மீட்க எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்தனர். பொருளாதார சுரண்டல், அரசியல் அடக்குமுறை மற்றும் சமூக பாதிப்புகளுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்தனர். அதில் மிக முக்கியமானவர் பாலகங்காதர திலகர் ஆவார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியவரும் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என கருதப்படும் பாலகங்காதர திலகரின் பிறந்த தினம் இன்று. பாலகங்காதர திலகர் என அழைக்கப்படும் லோக்மானிய திலகர் அவர்கள் 1856 ஜூலை 23 இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி என்ற இடத்தில் கங்காதர் ராமச்சந்திர திலகர் என்பவருக்கும் பார்வதிபாய் கங்காதருக்கும் மகனாக பிறந்தார். திலகரின் தந்தை ஆசிரியராகவும் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவராகவும் விளங்கினார். புனேயில் ஆரம்ப கல்வி பயின்ற பாலகங்காதர திலகர் கணிதம், சமஸ்கிருதத்திலும் சிறந்து விளங்கினார். புனே டெக்கான் கல்லூரியில் 1877 பட்டம் பெற்றார். இந்திய திருநாட்டின் செல்வம் ஆங்கிலேயரால் கொள்ளையடிக்கப்படுவது குறித்த தாதாபாய் நவ்ரோஜியின் நூலும் அதை அடிப்படையாக கொண்ட விஷ்ணு சாஸ்திரி ஆற்றிய உரைகளும் ஆங்கில அரசுக்கு எதிராக இவரை சிந்திக்க செய்தன. சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையிலிருந்து மீட்பதற்காகவே சட்டப்படிப்பில் சேர்ந்த இவர் 1879 சட்டப்படிப்பை முடித்து பல தேசபக்தர்களை சிறையிலிருந்து விடுவித்தார். கோபால் கணேஷ், அகர்கர், விஷ்ணு சாஸ்திரி உள்ளிட்டோருடன் இணைந்து 1881

0: ஆண்டு கேசரி என்ற மராத்தி இதழையும் மராட்டா என்ற ஆங்கில பத்திரிகையையும் தொடங்கினார். இவரது எழுத்துக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை கதிகலங்க வைத்தன. 2 ஆண்டுகளில் கேசரி இந்தியாவிலேயே அதிக விற்பனை கண்ட பத்திரிகையாக மாறியது. இந்த பத்திரிகைகளில் மக்களுக்கு சுதந்திர விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக பல கட்டுரைகளை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் ஆங்கில அடக்குமுறை மற்றும் சுரண்டல்களை பற்றியும் எழுதப்பட்டது. இதனால் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரம் காட்டிய திலகர் 1898 சென்னையிலும் 1899 லக்னோவிலும் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். திலகரின் தலைமையில் உருவான தேசப்பற்றாளர்கள் தீவிர கருத்துடையவர்களாக அந்நிய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டனர். 1908 முசாஃபர்பூரில் 2 வங்க இளைஞர்கள் டக்ளஸ் கிங் ஃபோர்ட் என்ற மாஜிஸ்ட்ரேட் மீது குண்டு வீசினர். இதில் கென்னடி என்பவரது மனைவியும் மகளும் கொல்லப்பட்டனர். இதனால் இருவரையும் ஆங்கில அரசு தண்டித்தது. ஆனால் திலகர் இவர்களை பாராட்டி கேசரி இதழில் தலையங்கம் எழுதியதால் 1908 முதல் 1914 வரை பர்மாவில் உள்ள மாண்ட்லி சிறையில் அடைக்கப்பட்டார். 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற திலகர் சிறையில் கீதா ரகசியம் என்ற நூலையும் எழுதினார். 1914 விடுதலை பெற்று 1916 புனேயில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கினார். கிராமம் கிராமமாக சென்று மக்களிடையே சுயராஜ்யம் குறித்து பேசினார். 1919 இங்கிலாந்து சென்று அங்கு லேபர் கட்சி தலைவர்களுடன் சந்தித்து இந்திய சுதந்திரம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார். தன்னுடைய இறுதி காலம் வரை பாரத மக்களை காப்பாற்றி விடுதலை பெற வேண்டும் என போராடிய பால கங்காதர திலகர் அவர்கள் தன்னுடைய 64வது வயதில் காலமானார். ஆங்கில ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக போராடிய திலகர் கல்வி, தேச தொண்டு, பத்திரிகை என பல வழிகளில் இந்திய மக்கள் அனைவரின் மனதிலும் விடுதலை வேட்கையை விதைத்தவர். ஒவ்வொரு இந்தியனையும் தன்னுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காக போராட தூண்டிய திலகரின் கொள்கைகள் போற்றத்தக்க ஒன்றாகும். இதுவரை லோக்மானிய பால கங்காதர திலகர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் சந்திரசேகர் ஆசாத் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை.
2: இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி, நேரு, பட்டேல் போன்ற தலைவர்களின் பெயர்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவை. ஆனால் புரட்சிகர பாதையில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர்களின் தியாகங்கள் அதே அளவு பேசப்படுவதில்லை. அத்தகைய வீரர்களில் குறிப்பிடத்தக்கவர் சந்திரசேகர் ஆசாத். இந்திய விடுதலைக்காக தனது இறுதி மூச்சு வரை போராடி தனது உயிரையே தியாகம் செய்த சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாள் சந்திரசேகர் ஆசாத் ஜெயந்தி என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 23 கொண்டாடப்படுகின்றது. அவரது வீரத்தையும் தேசபக்தியையும் போற்றும் வகையில் நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 1906 ஜூலை 23 உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சபுவா மாவட்டம் பாப்ரா என்ற சிறிய கிராமத்தில் சந்திரசேகர் பிறந்தார். குடும்பத்தில் அதிக கல்வி பெற்றவர்கள் இல்லாத போதிலும் சந்திரசேகருக்கு சிறு வயதிலேயே நாட்டுப்பற்றும் புரட்சிகர சிந்தனைகளும் விதைக்கப்பட்டன. காந்தியின் அகிம்சை வழி ஒத்துவராது என்று முடிவு செய்த சந்திரசேகர் அந்நியர் ஆட்சியை அகற்ற புரட்சிகர வழிமுறைகளே சிறந்தவை என நம்பினார். 1924 அவர் ராம் பிரசாத் பிஸ்மில், ரோசன் சிங், ராஜேந்திர லஹரி போன்ற புரட்சியாளர்களுடன் இணைந்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். 1931 பிப்ரவரி 27 ஆசாத் அலகாபாத்தில் உள்ள ஆல்பிரட் பூங்காவில் விசேஷ சுற்றத்திற்கு வந்திருந்தார். அவர் தனது தோழரான சுகதேவ் ராஜ் என்பவரை சந்திக்க வந்திருந்தார். ஆனால் ஒரு துரோகியின் தகவலின் பேரில் பூங்கா காவல்துறையால் முற்றுகையிடப்பட்டது. பிரிட்டிஷ் காவல்துறையை கண்டதும் ஆசாத் ஓட முயன்றார். ஆனால் சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இல்லை. அப்போது அவரிடம் ஒரு துப்பாக்கியும் சில தோட்டாக்களும் இருந்தன. அவற்றை கொண்டு காவல்துறையோடு மோதினார். பல மணி நேரம் நீடித்த துப்பாக்கி சண்டையில் அவரது காலில் குண்டு பாய்ந்தது. அவரால் நகர முடியவில்லை. அவரிடம் ஒரே ஒரு தோட்டா மட்டுமே மீதம் இருந்தது. நான் எப்போதும் சுதந்திரமாகவே இருப்பேன் என்று கூறி தன் நெற்றியில் அந்த கடைசி தோட்டாவை சுட்டு கொண்டார். தனது வாக்குறுதிக்கு உண்மையாக ஆங்கிலேயர் கைகளில் சிக்காமல் சுதந்திரமாகவே தனது உயிரை மாய்த்து கொண்டார். அப்போது அவருக்கு வயது வெறும் 24 மட்டுமே. சந்திரசேகர் ஆசாத் இறந்த இடமான ஆல்பிரட் பூங்கா இன்று சந்திரசேகர் ஆசாத் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. அவர் இறந்த மரத்தின் அருகில் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 மக்கள் இந்த இடத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். அவரது பெயரில் பல பள்ளிகள், கல்லூரி

0: கல்லூரிகள், வீதிகள் மற்றும் பொது இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. நன்றி.
1: இடம்பெற்றது உங்கள் கவனத்திற்கு.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: புத்தம் புது காலையில் இனி செல்வோம் நகர்வலம். டிஜிட்டல் யுகத்தில் ஒளிபரப்பு புதிய பரிணாமம்.
3: திடீரென ஒருவர் வந்து, சார் இப்போ இந்த ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்டேன், அடடா என்ன ஒரு துல்லியமான இசை, ஓசை, அருமை, தனித்தனியே கேட்குது சார் என்று தன் மகிழ்வை வெளிப்படுத்தினார். பண்பல இணையம் என நவீனமயம் வந்த பின் யாவும் இவர் சொன்னது போல் துல்லியம்தான். இன்று இந்திய ஒலிபரப்பு தினம். முதன் முதலில் வானொலி வந்தபோது பாடல், செய்தி, தகவல்கள் ஒலிபரப்பாகும் போது மக்கள் பேராச்சரியத்துடன் பார்த்தனர். வானொலியில் பெட்டியினுள் யாரோ இருந்து கொண்டு பேசுவது போல, பாடுவது போல இருக்குமோ என்று அதிசயப்பட்டனர். ஆனால் இன்றோ டிஜிட்டல் ஒலிபரப்பு. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி தேசிய ஒலிபரப்பு தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்வோம். 1927ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி பம்பாயில் இந்திய ஒலிபரப்பு கழகம் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் நாட்டில் முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கியது. 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியாக மாறியது. எங்கோ ஒலிபரப்பும் நிகழ்ச்சிகள், பாடல்கள், செய்திகள் நம் வீட்டை அடைந்து நம்மை மகிழ்விக்கும் வானொலியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். முன்பெல்லாம் வானொலி பெட்டி வைத்திருந்தால் லைசன்ஸ் வாங்க வேண்டும், அதை பணம் கட்டி புதுப்பிக்க வேண்டும். ஆனால் இன்று கையளவில் மொபைலில் ஒலிபரப்பு. டிஜிட்டல் யுக ஒலிபரப்பு என்பது தற்கால நவீனமய ஒலிபரப்பு. இது பாரம்பரிய வானொலி ஒலிபரப்பு முறையிலிருந்து புலம் பெயர்ந்து இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகமெங்கும் தெளிவான துல்லிய ஒலியை கொண்டு செல்லும் நவீன முறையாகும். இது அதிவேக இணையம், பாட்காஸ்ட்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த டிஜிட்டல் ஒலிபரப்பில் கிடைக்கும் நன்மைகள் பல. அதாவது தடையின்றி மிக துல்லியமான தெளிவான ஒலி, கேட்க இனிமை, பாரம்பரிய முறையில் உண்டாகும் தேவையற்ற சத்தம், உபரி குறுக்கீடுகள் ஏதும் இந்த டிஜிட்டல் முறையில் தவிர்க்கப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால், நாம் விரும்பும் ஒலிபரப்பை, தலைப்புகளை எப்போது வேண்டுமானாலும் இணைய வழியே பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது நேரடியாகவே கேட்டு மகிழலாம். இதைவிட முக்கியமாக, உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உலகெங்கிலும் உள்ள வானொலி நிலையங்களை உங்கள் மொபைல் போனில் அல்லது கணினி மூலம் கேட்க முடியும் தெளிவாக. மேலும் குரல் ஒலி அலைகளை டிஜிட்டல் குறியீடுகளாக மாற்றி மிக குறைந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அனுப்பப்படுவதால் காலவிரயம் இருக்காது. பிரசார் பாரதி போன்ற நிறுவனங்கள், IIT போன்ற கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து 5G தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட முறைகளை உருவாக்கி பயனடையலாம். அன்றும் இன்றும் என்றும் வானொலியின் சேவை மக்களுக்கு தேவை. வானொலியை நன்கு பயன்படுத்தி வாழ்வோம் என்று தேசிய ஒலிபரப்பு தினத்தில் மகிழ்வாய் குரல் எழுப்புவோம். வாழ்க வானொலி.
1: டிஜிட்டல் யுகத்தில் ஒலிபரப்பு புதிய பரிணாமம். எழுதியவர் ஜி லோகநாதன், வாசித்தவர் எம் சித்ராதேவி. சென்று வந்தோம் நகர்வலம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26

0: ஆறாம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:50 45 நொடி.
2: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள மூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். ஜூலை மாதம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டின் மக்கள் தொகை வேகமா உயர்ந்து வருது.
1: ஒரு சதுர கிலோமீட்டர்ல 497 பேர் வசிக்கிறாங்க. உலகத்துல அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடா இருக்குது. சீனாவையும் முந்திட்டோம். சுமாரா 147 கோடி ஜனத்தொகை உள்ள நாடா இருக்குது.
2: இந்த முதலிடம் நமக்கு தேவையான குறுகிய இடத்துல நிறைய பேர் இருக்க இருக்க சிரமம் தானே. இப்ப நெல் சாகுபடியிலேயே கலக்க நட சொல்றாங்க. 3/4 அடிக்கு 3/4 அடி இடைவெளி கொடுத்து ஒரு நாத்து நட்டா போதும், அல்லது 1 அடிக்கு 1 அடி இடைவெளி கொடுத்தா போதுங்கிறாங்க.
1: வேலூர் மூர்த்தி ஐயாவுக்கு தெரியும்.
2: அதுபோல நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். 150 கோடி 160 கோடிலாம் மக்கள் தொகை வந்துட்டா நாடு தாங்காது. இப்பவே எல்லாத்துக்கும் போட்டி. போட்டியினால வெற்றி பெற அல்லது நினைத்ததை அடைய குறுக்கு நெடுக்கு வழிகளில் போறாங்க. அதனால தான் கொலை, கொள்ளை, லஞ்ச லாவண்யம் எல்லாம் அதிகமாகுது. மக்கள் தொகை பெருக்கம்தான் பெரும்பாலான தவறுகளுக்கு, பாவங்களுக்கு அடிப்படையா இருக்கு. பாவம்னு கடுதாசியில எழுதும்போது வள்ளலார் கூறும் பாவங்களும் நினைவுக்கு வருது. நல்லோர் மனதை நடுங்க வைப்பது, ஏழைகள் வயிறை எரிய செய்வது, வலிய தலையிட்டு மானம் கெடுப்பது, தானம் கொடுப்போரை தடுப்பது, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் இழைப்பது, பசித்தோர் முகத்தை பாராதிருப்பது, குருவை வணங்க கூசி நடப்பது, கோல் சொல்லி குடும்பம் கலைப்பது, தந்தை தாய் பேச்சை தட்டி நடப்பது, தவம் செய்தோரை தாழ்த்தி பேசுவது, இவையாவும் வள்ளலார் கூறும் பாவங்கள். பாவம் செய்யாமல் இருப்போம், உதவி செய்வோம், உபத்திரவம் செய்யாமல் இருப்போம்.
1: மூர்த்தி ஐயா,
2: வண்ணங்கள் பற்றி சில செய்திகள் நமக்கு கிடைச்சது. அதாவது கருப்பு நிறம், பச்சை நிறம் ரெண்டும் வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவையா. அதே வெண்மை நிறம் வெப்பத்தை ரிஃப்ளெக்ட், பிரதிபலிக்க செய்யுமா. அதனால தான் பச்சை நிறம் இருக்கும் காடு, வனங்கள் இருக்கும் பகுதியில் மழை உண்டாகுது. வெப்பத்தை ஈர்த்துட்டா மேலே வானத்தில் குளிர்ச்சி உண்டாகுது. குளிர்ச்சி ஏற்பட்டா மழை பெய்யும். இதன் காரணமாக தான் மரங்கள் நிறைய வளர்க்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யூக்கலிப்டஸ் என்ற தைல மரத்தின் இலைகள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இது வந்து வெப்பத்தை ஈர்க்காது. இதன் காரணமாக தான் தைல மரங்கள் மேலே இயற்கை ஆர்வலர்களுக்கு லேசான வெறுப்பு. பாலும் கல்லும் ஒரே நிறம்தான். நிறத்தால் ஒன்னா இருந்தாலும் குணத்தால் வேறு தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. இந்த மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு வசதியையும் அங்கேயே உள்ளேயே செய்து வச்சிருப்பாங்க. இது வந்து குரங்காடு முறையில் வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம்.
4: குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு. சுகந்தி அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

இன்று 9 மணிக்கு அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நேரம் 8 மணி. ஆகாஷவாணி நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரீனிவாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: manufacturing clusters worth 1,012 crore rupees in Tamil Nadu. President Draupadi Murmu to be on a two-day visit to Romania beginning today. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியில் 820 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தம்புது காலை நேரம் 8:30. 9 வரை ரசிப்போம் திரைகானம். அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குழுவினா்

0: நான் சொன்னதே சட்டம் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே பாடியிருந்த பாடல்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டு

0: அறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 8:45:45. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடரும் பாடல் இனிய உறவு பூத்தது. படத்திற்காக மனோ சித்ரா

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பத்தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. சென்னை இசை நிகழ்ச்சிகள், திருச்சி வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தருமபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள். இன்று காலை 10 மணிக்கு தேசிய ஒலிபரப்பு

கேஜேஎஸ் சுதாஸ் ஊரெல்லாம் முன்பாட்டு படத்திற்காக பாடிய அந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரைகானம். இதுவரை இணைந்து இனிதே பயணித்தோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை.

அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நீ சாட்டி தெய்வமெந்து ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

அடுத்து தாயாகி தந்தையுமாய் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா ஹம்சத்வனி ராகம் கண்டுசாப்பு தாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி விசாலாக்ஷிம் முத்துசுவாமி தீட்சதர் கிருதி, பந்துவராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

பந்துவராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக நீலாம்பரி ராகத்தில் அம்ப நீலாயதாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வடநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வெடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி

மக்கள் சேவையில எவ்வளோ ஈடுபாட்டோட இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது, நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும் குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்கு. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி மூன்று வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த மூன்று முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த புதினத்தில் ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேலே அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில் போகிறான். வழி நெடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியாக ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் படித்தா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு கேட்டால் 3-5 நிமிஷம், அதுவே திரைப்படமாக பார்த்தா 2 நிமிஷம் தான். படமாக பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜானத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நம்ம காட்டிடுவார். ஆனால் அதையே நம்ம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓடவிடும் இல்லையா? செவி வழியாக வானொலியில் கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவன, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவன, கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அதுபோலவே அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பாங்களே, அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமாக இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னால் நாம் நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எதுவும் முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகளில் இதையே தலையணம் மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்களில் வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்களில் பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனால் எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டிமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தால் எத்தகைய திறமைசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில் பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அதுபோல் ஒரு செய்தியை நான் இப்போ சொல்லுவேன், ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவில் சொல்கிறேன்.

0: ஐயா ஐயா, ஜாலியா பைக்ல போக போறோம், ஜாலி ஜாலி. டே கண்ணா, ஓடாத விழுந்துடுவேன்.
1: ஏய், அம்மா சொல்றது கேளு.
0: எங்க ஹெல்மெட்? எங்க?
1: வெயில் காலத்துல அதெல்லாம் வேணாம், வேர்க்குது. சும்மா இருப்பியா?
0: ஹெல்மெட் போடுங்களேன் பிளீஸ். ஆமாப்பா போடுங்க.
1: அதெல்லாம் எனக்கு தெரியும்.
0: என்னவோ பண்ணுங்க போங்க. எங்க? ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி.
1: சும்மா வரியா?
0: மம்மி டாடி, மம்மி டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
2: அதிவேகம் என்றுமே ஆபத்து.
1: இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல லட்சம் வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்தை கடந்து போனா அடுத்த ஒரு மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம ஒரு நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலி தொகுப்பை தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும், ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
4: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது. அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். ஏதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற

0: ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராமுங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வராங்க. கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், திறன் மேம்பாடாக இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலாக இருக்கட்டும், அப்படின்னு பல விஷயங்களில் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழலில் இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையா இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
1: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குனரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
2: இதை பார்க்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
0: இதை கேட்கறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தோடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தோடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தோடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதாக இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலாக மட்டும் இல்லாமல் ஏக்கிறப்பெல்லாம் முன் செல்லடா, முன் செல்லடா, முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பாக நான் முன்னேறிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அனுபவத்தோடு இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியை தான் முன் செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானமாகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எங்கள் ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்ட்டாக பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கொஷின்லாம் அப்படியே அவங்க கேட்குறாங்க, எங்களோட குரலாக அவங்க கேட்குறாங்க. அங்கே இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடாக வந்தது. 4 எபிசோடுமே நான் உட்காந்து கேட்டேங்க. சத்தியமாக ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன் செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம், இதில் எல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
4: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
5: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
6: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி. கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புற கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலி

0: என் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா, கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புற கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ சேகர் அவர்கள். மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சி.

0: ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளை காணோம். என்னடான்னு தெரியாமல் ஒரு சார்ஜரை கடன் வாங்கி ஃபோனை ஆன் பண்ணி கால் பண்ணால் அவர் பஸ் எடுத்துட்டேன்னு கூலாக சொல்கிறாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னால் அப்படியா எனக்கு கேட்கலையேன்னு சொன்னார். வலது பக்க காதில் கம்மியாக சத்தம் கேட்குதுன்னாரு. சரி ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்டில் வலது பக்க காது 40% தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்குள்ளே அழகாக ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதில் மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேட்குதேன்னு சொன்னார். ஆனால் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரித்தார். என்னன்னு கேட்டால் அந்த ஃபவுண்டனில் விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலாக கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமாக கேட்குற சத்தம் அவருக்கு புதுசாக கேட்குது. செவித்திறன் குறைபாட்டால் எத்தனை சத்தங்களை அவர் இழந்திருப்பாருன்னு யோசித்தேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போது தான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வைத்திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வைத்திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சிகள் அடுத்து நாட்டின் கண்களாக மனிதகுலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.

0: நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்து இருப்பதை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒய்விளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் என அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றனர். பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையா. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில் முனைவோராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறிய செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகின்றது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10-15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே குறித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், ஏழ்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பத்தி நான் பேச போறேன். யூஸ்வலா ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்ல நியூஸ் கேட்கறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வானொலியை ரெகுலரா கேட்கறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்ல பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்ல ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாவே, ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்கறவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சுதிகான எஃபெக்டை கொடுக்கும்ன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தங்க வந்து டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பாக்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தர்

மட்டும்தான் தெரியும். அவங்களையோ இல்ல அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா வானொலியில ஒரு மருத்துவர் பேசும்போது அதை கேக்குற எல்லாருக்குமே தெரியும். அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு, இல்ல அந்த மருத்துவத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றது வந்து, அந்த நோயை பத்தின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேக்குற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேக்குறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டுல எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும்,

நாங்கள் வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. ஸோ நிறையா அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமா ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதை கேட்கிற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒருவேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பத்தின ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேட்கறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, கேட்கறப்ப மாத்திரம் இல்ல, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தா அது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ யூஸ்வலா வந்து கேட்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயின்ல போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோல கொடுக்குற மருத்துவ டீடைல்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ரீசண்டா என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசண்டா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு, இல்ல அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம, வெறும் கருத்து மட்டும் அதை பத்தி சொல்லாம, ரீசண்டா என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்ட தான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது அதை கேட்கிற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோல மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியே ஏத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில டைம் டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டா இருக்கும் போது இருக்காது. ஆனா ரேடியோல நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது வந்து ஈஸியா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட ரேடியோல மருத்துவம் சொல்றதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அத ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா கேட்க கூடாதா, டாக்டர் கோச்சிப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா அப்படின்லாம் நிறைய பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர் கிட்டே டைரக்டா கிளாரிஃபை பண்ணாம வந்துருவாங்க. ஆனா ரேடியோல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாவே கிளாரிஃபை ஆயிடும். அதுக்குன்னு தனியா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற

அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமா மருத்துவருடைய பெனிஃபிட்ட ரேடியோல நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணையப் போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பாத்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரா போடுறவரே, கோடை எஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலிய பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல குடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாச்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?
3: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாச்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாச்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒன்னும் ஞாபகத்துல வரல, ஞாபகத்துல வரல. ஐயோ, அது எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எப்பா சொக்கா, வேற யாரோ இத நல்லா அடிச்சிட்டு போக போறான். எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல.
5: ஐயா.
3: யாரியா?
5: நண்பரே, அழைத்தது நான் தான்.
3: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
5: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
3: அது சரி, தண்டோரா போட்டத நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க.
5: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
3: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
5: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
3: ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
5: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
3: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது.
5: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு,
5: கேளு.
3: சற்றே போரும். அதிகாலை பொழுதுக்கு
5: அருள் மாலை,
3: பக்திக்கு
5: கோவில் விழா தகவல்,
3: மழைக்கு
5: பூந்தளிர் நேரம்,
3: உழவருக்கு
5: வேளாண் தகவல்,
3: சொற்பதம் அறிய
5: பாட்டும் பதமும்,
3: நாட்டு நடப்புக்கு

0: தக்குமுக்கு தர்பார்
1: வரலாற்றுக்கு
0: இன்று அன்று
1: சிந்தனைக்கு
0: நல்லதாக 4 நிமிடங்கள்
1: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
0: இன்று ஒரு தகவல்
1: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
0: வானவில்
1: நம் பாரதத்தின் புகழை சொல்ல
0: வியத்தகு இந்தியா
1: பாடும் வாய்ப்புக்கான களம்
0: பாட்டு பட்டாளம்
1: நேரலைக்கு
0: தேடி வரும் பண்பலை
1: இளையோருக்கு
0: கல்லூரி கலாட்டா
1: மங்கையரின் பெருமைக்கு
0: மகளிர் நேரம்
1: மெல்லிசைக்கு
0: நெஞ்சில் நிறைந்தவை
1: துள்ளல் இசைக்கு
0: தோல்தமாக்காதோல்
1: நேயர்களின் பொழிப்புரைக்கு
0: உயிரெழுத்து
1: நகைச்சுவைக்கு
0: கரக்கல் கேள்வி
1: நல்ல தமிழுக்கு
0: செப்புக செந்தமிழ்
1: இலக்கியத்திற்கு
0: நாவல் நேரம்
1: கச்சவி தரும் பாட்டுக்கு
0: ஆசையில் ஒரு குக்கு
1: மாணவ செல்வங்களுக்கு
0: இளமை பேசுகிறது
1: மனசுக்கு
0: கொடைத்தென்றல்
1: மாவட்டத்துக்கு
0: நினைவே சுகம்
1: நிறைவுக்கு
0: இரவு சிறகு
2: ஐயா ஐயா அளவிடு அளவிடு அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு
0: பயமே ஜெயம் வெற்றி உனதே பரிசும் உனதே போய் வா
2: ஐயோ ஐயோ எனக்கு தான் இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான் அப்புறம் ஐயா இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல
3: பொழுத மட்டுமா போக்குது வானொலி பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல
4: மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவப்பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால் கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்களில் திருக்குறளை முழுமையாக படிச்சிடலாம். அதனால் தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்கள் கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
3: மண்ணின் வளத்திற்காகவும்

0: வேளாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதில் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான சுகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்வி பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் சுகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாத்தான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது, எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயிர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி வானிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாற்றுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதலையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் வெளியிடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டியிருக்கிறது திருச்சி வானொலி. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 80களிலே தண்ணீரை அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
1: உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்ற மிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு ராமசாமி அவர்கள்.
2: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து
3: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ்மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்த

0: பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
1: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
2: காட்சி 1.
3: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்ப்பா? சிவப்பா. நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்கா? எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
2: காட்சி 2.
4: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே அது கண் பார்வை கிடைக்கவே இல்லையப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
3: அப்பா போலாமா?
4: அப்பா, இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா? டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா.
3: அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா? ஓ, வந்தாச்சா? டாக்டர், ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்?
2: நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
1: காட்சி 3.
3: ஹலோ,
4: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா?
3: யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது? ஓ, சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா? சரிப்பா, நான் போனை வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
1: காட்சி 4.
3: டாக்டர், நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
4: டாக்டர், என்னால பார்க்க முடியுது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
3: இவர்தான் என் அப்பாவா டாக்டர்? என்னாச்சு டாக்டர், என் அப்பா கண்ணுக்கு கட்டு போட்டிருக்காங்க?
4: என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா, என் அப்பா இப்படி பண்ணீங்க, எனக்கு பார்வை கிடைக்கணும்னு உங்க கண்ணையே தானம் பண்ணிட்டீங்களே அப்பா. இது பேரு தான் கண்தானமாப்பா. உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணை கொடுத்திருந்தா

0: அடடா, என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டாரம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா.
1: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடக களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும்

0: எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: வணக்கம் நேயர்களே. திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலையரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
3: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வரேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கணினியில எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், மூணாவதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த மூணையும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் as well as physical work. இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சியை குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா, நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப்பு, இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது, ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா, அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு. வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு நாடகம். அனைத்து வகை நாடகங்களையும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்த போது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுது கொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். எல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க. பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா

0: பக்கத்துல நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மைக்க பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக் தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன் எல்லாமே. மைக்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்துல அடுத்த மைக்ல நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம். தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்ஃபனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்ற செய்த போது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் ரிலீஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்ஃபனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்துருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமையை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்முடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தால் அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்துருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது தான். அதனால இனி வரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒளிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குனர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகம் மும்பையிலிருந்து ஒளிபரப்பும் இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலி மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில்

0: நகரமா இருக்கிறதுனால அது சுத்தி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரதாரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
1: காரி பண்பலையை பொறுத்தவரை காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரை பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கிக் கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு. மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
1: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
3: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள், பொருட்கள், இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணமாக எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடு பிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
1: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இது குறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாகவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கெடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்று தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
5: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
6: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நல வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
7: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய். இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும்

0: லென்ஸ், இது ரெண்டுமே வீக்காகிறதுனால நம்மளால் கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயதான உடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டா எதுவாக இருந்தாலும் ட்ரீட் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்கப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
1: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
3: நான் வந்து 1960 தென்காசி
2: மாவட்டம்,
3: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல ஏபியூசி மட்டும்தான்.
2: ஆமா. சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
3: 1985.
2: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க?
3: நெடுஞ்சாலைத்துறை.
2: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
3: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
2: சரிங்க மேடம், எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
3: திருச்செந்தூர்.
2: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
3: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னே தெரியாது.
2: சரி,
3: தபால் வரும். வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கெட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்ட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணிதான் ஒன்னு அவரோட சீட்டு வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது. தபாலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேன்ஸ் அ ஃபைல் லேண்ட் ஒர்க் தாரக
2: மந்திரம்
3: ஏழு ஏற ஆபீஸ் போவேன். பழைய ரெக்கார்டா ஃபுல்லா எடுப்போம். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முத்தின ஆண்டு கோப்பு, 10 வருஷ கோப்பு, 5 வருஷ கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
2: கண்டிப்பா
3: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன்.
2: சரி,
3: என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டேன். ஒரு ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அன்னையும் நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராஃப்ட் போட்டா அதுலயும் என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது. பச்சை மையால ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராஃப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
2: நிர்வாக அதிகாரியா.
3: ஆமா, அது வந்து சென்னையில.
2: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
3: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவு வச்சுட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
2: சரி,
3: ஒரு பாசிட்டிவா பேசுவேன் நான்.
2: சரி,
3: இப்ப எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை வரும், இதெல்லாம் கொஞ்ச நாள் அப்புறம் அதுக்காக நம்ம ஓடிட முடியுமா, ஓட முடியாது. வெளியில போகையில ஒரு மன தெளிவோட போயிருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க, ஒரு தாயா இருந்தாங்க, நாங்க இப்படி யார்ட்டுமே பேசினது இல்லை. அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணியில இருக்கும்போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
1: பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
4: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்க எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சிருக்க முடியுமோ அவங்கள வச்சிருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்யறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம். பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தாரு. வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்கள கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.

0: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது.

0: அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
1: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூலைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
2: என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
1: ஏங்க, நான் என்ன பண்ண?
2: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
1: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
2: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைகிறது இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளியில பிளாஸ்டிக்கை சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
3: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது சரியா?
4: சரிம்மா.
0: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
5: பசு பசு, என்ன எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
6: ஆனா கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
5: நீங்க கரெக்டா கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட்புட் கரெக்டா வந்துடும்.
6: ஆ, சரியா சொன்ன. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமா இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, செல்போனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
5: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
6: ஆ, இது தெளிவாக சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. இது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை பற்றி உனக்கு தெரியுமா?
5: ஆ, நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு.
6: அட, சூப்பர்ல லாங்குவேஜ். அதுதான் நாம பேசுறத நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
5: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நாம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
6: இப்ப நம்ம பென் டிரைவ் பயன்படுத்துறோமா?
5: ஆமா.
6: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
5: பயன்படுத்துறோம்.
6: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
5: கண்டிப்பா பாக்குறோம்.
6: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: ஆமா, அதுல கூட குறிப்பா 0, 1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
6: கரெக்டா புடிச்சிட்ட, அதே தான் சொல்றேன்.
7: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.

0: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
1: செல்களின் தொகுப்புதான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால் 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
0: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமாக கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வடநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீ வருவா என திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஜாக்கிரதையா இருங்க.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: 12:10 கே லக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானொலி முன்னறிவிப்பு தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விக்சித் பாரத், கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்ணிய சிந்தனை, கவிதைகள் வழங்குபவர் பானுமதி நாச்சியார் அவர்கள். அணையாடை என்ற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் திருமலை குமார், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், குரங்காடு மேய்ச்சல் முறை, தொழில்நுட்பங்கள். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரையினை கேட்கலாம். மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். பங்கேற்போர் தூத்துக்குடி எஸ் முத்துசாமி, பி ஜவஹர் மாரியப்பன், கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னத்துறை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பு கே காளிமுத்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கவுர். Prime Minister Narendra Modi today reiterated that nothing is more important than the welfare and future of youth of the country. In a social media post, Mr. Modi announced that the government will set up fast-track courts to ensure swift and stringent punishment for those involved in paper leaks. The Prime Minister said he has directed the concerned authorities and officials to take all necessary steps in this regard. He asserted that those who try to harm the future of the youth will not be spared. He added that the decision has been taken as part of a series of measures to safeguard the interests of students. Both the Houses of Parliament have been adjourned till 12 noon following opposition protest over various issues, including the NEET paper leak case. When the Lok Sabha assembled for the day at 11 AM, Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of NEET and student protests. Mr. Birla said that no member will be allowed to speak on any other matter during the question hour. He stated that question hour must function strictly as per rules, as it is the most important time for members to seek reply from the government. Mr. Birla said the government has already assured opposition members that it is ready to hold discussions on NEET. The speaker urged the opposition to cooperate in running the house, but they continued with their protest, which led to adjournment of the Lok Sabha till 12 noon. A similar scene was also witnessed in the Rajya Sabha. When the proceedings began at 11 AM, Chairman C.P. Radhakrishnan expressed grief over the loss of lives due to heavy rains and related disasters, including floods, lightning and landslides in various parts of the country. Later, the opposition members started sloganeering over the NEET paper leak issues. Parliamentary Affairs Minister K.

இதுவரை சங்கீத சாரலில் கே லக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் பிரணவ் ஆர்காட் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 1:10

0: மாலை 5 மணிக்கு அரங்கி செய்ய நிகழ்ச்சியில் கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், மணக்கால் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் FM கோல்டில் ஒலிபரப்பாக உள்ளன. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி

0: வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: July 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு FM இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும்

0: கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை, முன்னெச்சரிக்கையும் ஏதுமில்லை. 26 பலத்த காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 26 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில். அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை காலை 10 வரை 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் நாளை இரவு 7 வரை 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். பிரகாசம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை 0.8 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி ஆர் பாப்பா இசையமைப்பில் என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாடல், பாடியவர் எல்

0: മെല്ലിസൈ പാടലുകൾ കേട്ടോ ആകാശവാണി.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது, முதல் முறை பணியில் சேர்பவர்கள். முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது.

அதாவது அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும் புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒரு முறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யூனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: protest and sloganeering. Amid the din, the chairman adjourned the House till 2 p.m. NDA and opposition MPs today held a protest at Makar Dwar inside Parliament premises. NDA MPs emphasized a discussion on the NEET paper leak issue in the House, while opposition MPs demanded the resignation of Education Minister Dharmendra Pradhan. BJP President and Rajya Sabha MP Nitin Naveen said the NDA government is fully prepared to discuss the future of students and youth at every level. Speaking to reporters, Mr. Naveen said that Leader of Opposition in the Lok Sabha Rahul Gandhi and the entire opposition are shying away from the discussion in the House.
1: Our government is fully prepared to hold discussions at every level for the future of students and young people. However, Rahul Gandhi, the Congress party and the entire opposition are shying away from the discussion. They view young people merely as stepping stones for their politics, whereas the NDA government and Prime Minister Narendra Modi is to remain fully committed to build a bright future for the country's youth.
0: Delhi police has debunked reports circulating on social media claiming the death of a female during the protest at Jantar Mantar in New Delhi. In a social media post, the police clarified that the information is false and misleading. India has called for zero tolerance against terrorism and reaffirmed its commitment to a free, open, inclusive and rules-based Indo-Pacific at the 33rd ASEAN Regional Forum ministerial meeting in Manila in the Philippines. Addressing the meeting, External Affairs Minister Dr. S. Jaishankar said this forum remains an important platform for discussing political and security issues in the Indo-Pacific. And with that, we end this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. நேயர்களுக்கு வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த பெண்களை சந்தித்து உரையாற்ற கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் பெண்ணிய சிந்தனைகள் குறித்த கவிதைகளை தொகுத்து வழங்குகிறார் கவிஞர் பானுமதி நாச்சியார் அவர்கள்.
3: பெண்ணே, நீ கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பெண்ணே, நீ கருவறையில் செய்யப்பட்ட சிலை. பெண்ணே, நீ கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பெண்ணே, நீ கருவறையில் செய்யப்பட்ட சிலை. பெண்ணே, நீ நல்ல சிந்தனையுடன் நாளெல்லாம் வாழ்ந்துவிடு. தீய சிந்தனையில் சில நிமிடம் கூட வாழ்ந்து விடாதே. பெண்ணே, நீ நல்ல சிந்தனையுடன் நாளெல்லாம் வாழ்ந்துவிடு. தீய சிந்தனையில் சில நிமிடம் கூட வாழ்ந்து விடாதே. உயர்ந்த சிந்தனை உன்னில் உருவானால் ஊர் போற்றும் மங்கையாய் நீ மலர்ந்திடுவாய். உயர்ந்த சிந்தனை உன்னில் உருவானால் ஊர் போற்றும் மங்கையாய் நீ வாழ்ந்திடுவாய். மலர்ந்த மலராய் மட்டுமல்ல, நீ மனவீசும் மல்லிகையாய் உயர்ந்திடுவாய். மலர்ந்த மலராய் மட்டுமல்ல, நீ மனவீசும் மல்லிகையாய் உயர்ந்திடுவாய். அகமலர்ந்து முகமலர்ந்து நீ அகிலத்தையே ஆண்டிடுவாய். அகமலர்ந்து முகமலர்ந்து நீ இந்த அகிலத்தையே ஆண்டிடுவாய். அன்னையாய் அகல் விளக்காய் அனைவருக்கும் ஒளி வீசிடுவாய். அன்னையாய் அகல் விளக்காய் அனைவருக்கும் ஒளி வீசிடுவாய். நல் எண்ணம் உன்னில் இருந்தால் நீ நட்சத்திரமாய் ஜொலித்திடுவாய். நல் எண்ணம் மட்டும் உன்னில் இருந்தால் நீ நட்சத்திரமாய் ஜொலித்திடுவாய். பெண்ணே, உன் நல் சிந்தனையால் நாடெல்லாம் போற்றப்படுவாய். தீய சிந்தனையால் உன் சிலையை உடைத்திடுவாய். சிந்தித்து செயல்படு பெண்ணே, பெண்ணே நீ வாழ்க. பிரம்மனின் படைப்பினிலே பேரழகாய் பிறந்தவளே, பூமியை தாங்கி சுமக்கும் பூமாதேவியே. பிரம்மனின் படைப்பினிலே பேரழகாய் பிறந்தவளே, பூமியை தாங்கி சுமக்கும் பூமாதேவியே. அன்பான உள்ளம் கொண்ட அழகிய ஓவியமே, சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலையே. அன்பான உள்ளம் கொண்ட அழகிய ஓவியமே, சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலையே. சாதனை பல செய்பவளே, சாதிக்கவே பிறந்தவளே. சாதனை பல செய்பவளே, சாதிக்கவே பிறந்தவளே. பாடுகளை பந்தாய் தூக்கி வீசுபவளே, பாரங்களை பாறாங்கல்லாய் சுமப்பவளே. உன்

ஆடுகளை பந்தாய் தூக்கி வீசுபவளே, பாரங்களை பாராங்கல்லாய் சுமப்பவளே, குடும்பத்தின் குத்து விளக்கே, குழந்தைகளை பெற்றெடுத்து கொஞ்சி விளையாடு குணசித்திரமே. உங்கள் குடும்பத்தின் குத்து விளக்கே, குழந்தைகளை பெற்றெடுத்து கொஞ்சி விளையாடு குணசித்திரமே. அழகாய் பேசுபவளே, அத்தனையும் அழகாய் செய்பவளே, அழகாய் பேசுபவளே, அத்தனையும் அழகாய் செய்பவளே. ஆளுமை திறமை கொண்டவளே, அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லும் ஆற்றல் உடையவளே. ஆளுமை திறமை கொண்டவளே, அனைவரையும் அணைத்து கொண்டு செல்லும் ஆற்றல் உடையவளே. பெண்ணே நீ வாழ்க. கற்பனி பெண்ணே, உன் கற்பத்தில் உள்ள உன் குழந்தையை காதில் சொல்லிவிடு. கற்பனி பெண்ணே, உன் கற்பத்தில் உள்ள உன் குழந்தையின் காதில் சொல்லிவிடு. காம வெறி பிடித்த மனிதனை உன் காலால் உதைத்துவிடு என்று. காம வெறி பிடித்த மனிதனை உன் காலால் உதைத்து தள்ளிவிடு என்று. பாலியல் வன்புணர்ச்சிக்கு வருபவனை உன் பல்லால் கடித்து கொன்றுவிடு என்று. பாலியல் வன்புணர்ச்சிக்கு வருபவனை உன் பல்லால் கடித்து கொன்றுவிடு என்று. தீய எண்ணத்தோடு பார்த்து நெருங்குபவனை கண்டால் உன் நகத்தால் அவன் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு என்று. தீய எண்ணத்தோடு பார்த்து நெருங்கி வருபவனை கண்டால் உன் நகத்தால் அவன் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு என்று. எல்லை மீறுபவனை நீ ஏறி மிதித்து கொன்றுவிடு என்று. எல்லை மீறி வருபவனை நீ ஏறி மிதித்து கொன்றுவிடு என்று. கோழைத்தனமாய் வாழ்ந்து விடாதே, பயந்தாங்கோழியாய் பதுங்கி வாழ்ந்து விடாதே. பெண்ணே, கோழைத்தனமாய் வாழ்ந்து விடாதே, பயந்தாங்கோழியாய் பயந்து ஒதுங்கி விடாதே. பெண்ணே, உன் சிந்தனையை செதுக்கிவிடு. பெண்ணே, உன் தைரியத்தை வளர்த்து விடு. உன் குழந்தையின் காதிலே திரும்பவும் சொல்லிவிடு, தைரியத்தை வளர்த்துவிடு, இத்தரணியை வென்றுவிடு என்று. தைரியத்தை வளர்த்துவிடு, இத்தரணியை வென்றுவிடு என்று. பெண்ணே நீ வாழ்க. குழந்தை பருவத்திலே உன் குணத்தை வளர்த்து கொள்ளம்மா. பெரியவர்களை மதித்து பேராற்றல் உடையவளாய் மாறிவிடம்மா. கல்வி கற்கும் போதே கருத்தாய் கற்று காலத்தனை புரோஜனப்படுத்தம்மா. கல்வி கற்கும் போதே கருத்தாய் கற்று உன் காலத்தை புரோஜனப்படுத்தம்மா. வளர் இளம் பருவத்திலேயே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து விடாதே அம்மா. இன்டர்நெட்டில் சிக்கி உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே அம்மா. இன்டர்நெட்டில் சிக்கி உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே அம்மா. தெரியாத நபரிடம் தேவையில்லாமல் பேசாதே அம்மா. தெரியாத நபரிடம் நீ தேவையில்லாமல் பேசாதே அம்மா. நோட்டை சொல்ல நொடிப்பொழுதும் தயங்காதே அம்மா. நீ நோட்டை சொல்ல நொடிப்பொழுதும் தயங்காதே அம்மா. அப்துல் கலாம் போல கனவை கண்டு காலத்தை வென்றுவிடம்மா. நம் அப்துல் கலாம் போல கனவை கண்டு காலத்தை வென்றுவிடம்மா. எந்த துறையில் நீ பணிபுரிந்தாலும் எடுப்பாய் நின்று ஜொலித்துவிடம்மா. நீ எத்துறையில் பணியாற்றினாலும் எடுப்பாய் நின்று ஜொலித்துவிடம்மா. அகத்தின் அழகை உன் முகத்தில் ஜொலித்துவிடம்மா. நீ அனைவராலும் போற்றப்படும் பெண்ணாய் மாறிவிடம்மா. பெண்ணே, அத்துணை ஆண்களையும் பெற்று எடுப்பவள் நீதானே. பெண்ணே, அத்துணை ஆண்களையும் பெற்றெடுப்பவள் நீதானே. இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த துடிக்கின்றாயோ? இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த துடிக்கின்றாயா? தாய்ப்பால் ஊட்டும் போதே சாதிப்பாலை ஊட்டிவிடாதே பெண்ணே. தாய்ப்பால் ஊட்டும் போதே உன் சாதிப்பாலை ஊட்டிவிடாதே பெண்ணே. உன் குழந்தை வளரும் போதே அடித்து அணைத்து அழகாய் வளர்த்திடு. உன் குழந்தை வளரும் பொழுதே அதை அடித்து அணைத்து அழகாய் வளர்த்துவிடு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உள்ளத்திலே எழுதிவிடு பெண்ணே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உள்ளத்திலே எழுதிவிடு பெண்ணே. தீய எண்ணத்தோடு பிற பெண்ணை பாராதே என்று திரும்ப திரும்ப உள்ளத்தில் பதித்து விடு பெண்ணே. தீய எண்ணத்தோடு பிற பெண்ணை பாராதே என்று திரும்ப திரும்ப உள்ளத்திலே பதித்து விடு பெண்ணே. தீயவனோடு சேராதே, நீ திருடனாய் மாறிவிடாதே என்று மனதினில் எழுதிவிடு பெண்ணே. தீயவனோடு சேராதே, நீ திருடனாய் மாறிவிடாதே என்று மனதினிலே எழுதிவிடு. போதைக்கு அடிமையாகி நீ போக்கரியாய் மாறிவிடாதே என்று கூறிவிடு பெண்ணே. போதைக்கு அடிமையாகி உன் பிள்ளையை போக்கரியாய் மாற்றிவிடாதே என்று கூறிவிடு பெண்ணே. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாய் வாழ பழக்கிவிடு பெண்ணே. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாய் வாழ பழக்கிவிடு பெண்ணே. பெண்ணே, நம் எதிர்

எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம், எதிர்கால நல் மனிதர்களை உருவாக்கும். பெண்ணே, நம் எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம், எதிர்கால நல் மனிதர்களை உருவாக்குவோம். நன்றி பெண்களே. பெண் எனும் பேராற்றல். பெண்மையும் நீயே, மென்மையும் நீயே, பேராற்றல் உடையவளும் நீயே. பெண்மையும் நீயே, மென்மையும் நீயே, பேராற்றல் உடையவளும் நீயே. தாயும் நீயே, தாளாட்டி வளர்த்தவளும் நீயே, தைரியத்தை பிள்ளைகளிடம் ஊட்டி வளர்ப்பவளும் நீயே. தாயும் நீயே, தாளாட்டி வளர்த்தவளும் நீயே, தைரியத்தை பிள்ளைகளிடம் ஊட்டி வளர்ப்பவளும் நீயே. தனித்திறமை உடையவளும் நீயே, தன்னிச்சையாய் நின்று ஜெயிப்பவளும் நீயே. தனி திறமை உடையவளும் நீயே, தன்னிச்சையாய் நின்று ஜெயிப்பவளும் நீயே. வீர நடை போட்டு நடப்பவளும் நீயே, வீரமங்கையாய் ஜெயிப்பவளும் நீயே. வீர நடை போட்டு நடப்பவளும் நீயே, வீரமங்கையாய் ஜெயிப்பவளும் நீயே. நெற்றியில் திலகமிட்டு, நெய்விளக்கில் தீபமிட்டு, பட்டாடை உடுத்தி பச்சரிசில் கோலமிடுபவளும் நீயே. நெற்றியில் திலகமிட்டு, நெய்விளக்கில் தீபமிட்டு, பட்டாடை உடுத்தி பச்சரிசியில் கோலமிடுபவளும் நீயே. பார்ப்போர் வியக்கு வண்ணமாய் வாழ்பவளும் நீயே. நேர்கொண்ட பார்வை உடையவளும் நீயே, நேர்மையுடன் வாழ்பவளும் நீயே. நேர்கொண்ட பார்வை உடையவளும் நீயே, நேர்மையுடன் வாழ்பவளும் நீயே. ஆண்களின் தாய்க்கு பின் தாரம் நீயே, தாய்ப்பாசம் காட்டி அன்பாய் இருப்பவளும் நீயே. ஆண்களின் தாய்க்கு பின் தாரம் நீயே, தாய்ப்பாசம் காட்டி அன்பாய் இருப்பவளும் நீயே. ஆண்களின் வெற்றிக்கு பின் நிற்பவளும் நீயே, ஆண்களுக்கு நிகராய் வெற்றி வாகை சூடுபவளும் நீயே. ஆண்களின் வெற்றிக்கு பின் நிற்பவளும் நீயே, ஆண்களுக்கு நிகராய் வெற்றி வாகை சூடுபவளும் நீயே. பிள்ளைகளை பெற்றெடுத்து பெரியதோர் ஆளாக்குபவளும் நீயே. பிள்ளைகளை பெற்றெடுத்து பெரியதோர் ஆளாக்குபவளும் நீயே. பேர பிள்ளைகளிடம் அன்பு காட்டி ஆதரவளிப்பவளும் நீயே. சிரித்த முகமாய் சீதேவியாய் இருப்பவளும் நீயே. சினம் கொண்டால் சிங்கப்பெண்ணாய் மாறுபவளும் நீயே. சிரித்த முகமாய் சீதேவியாய் இருப்பவளும் நீயே. சினம் கொண்டால் சிங்கப்பெண்ணாய் மாறுபவளும் நீயே. கள்ளிப்பால் குடித்து கண்மூடிய சிவப்பு ரோஜாக்கள் மண்ணுக்குள் உறங்க, கள்ளிப்பால் குடித்து கண்மூடிய சிவப்பு ரோஜாக்கள், தாய்ப்பால் குடித்து தப்பிய தங்கங்களே, தமிழக பெண் சிங்கங்களே நீர் வாழ்க. தாய்ப்பால் குடித்து தப்பிய தங்கங்களே, என் தமிழக பெண் சிங்கங்களே நீர் வாழ்க. பெண்ணே, நீ அழிய பிறந்தவள் அல்ல. பெண்ணே, நீ ஆள பிறந்தவள். பெண்ணே, நீ கள்ளிப்பால் குடித்து சாக பிறந்தவள் அல்ல, கல்வி பால் குடித்து சாதிக்க பிறந்தவள். நீயே பெண்ணென்னும் பேராற்றல், நீங்களே பெண்ணென்னும் பேராற்றல். வாழ்க பெண்ணினம், வளர்க பெண்கள் புகழ். ஒரு ஏழை தாயின் இருதயம். பணக்கார வீட்டில் இருந்து பத்திரிகை வருதம்மா, கதவை திறக்காமல் நான் உள்ளே இருந்திடவா? ஆளில்லை என்ன, அடுத்த வீட்டுக்கு போகட்டும். மொய் 500 ரூபாய் இருந்தாதானே நம்மளை ஆளா மதிப்பாங்க. மொய் 500 ரூபாய் வைத்தாதானே நம்ம ஆளாக மதிப்பாக. இன்று 50 ரூபாய் இருந்தா இன்று என் பிள்ளைகளுக்கு அளவான சாப்பாடு கொடுத்துடுவேனே. இன்று 50 ரூபாய் இருந்தா என் பிள்ளைகளுக்கு அளவான சாப்பாடாவது கொடுத்துடுவேனே. காலம் வரும், அன்று கதவை திறப்பேன். என் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரியாளாய் மாற்றுவேன். அன்று அத்தனை பணக்கார வீட்டுக்கும் மொய் வைப்பேன் என்று தன் முகத்தினை சேலையால் வடிந்த கண்ணீரனை துடைத்து கொண்டே நம்பிக்கையோடு சென்றாள் அந்த ஏழைத்தாய். என் தாய் தொப்புள் கொடியில் உணவு ஊட்டி 10 மாதம் என்னை கருவறையில் சுமந்தவள் என் தாய். வலி உண்டாக்கி பிறந்த என்னை வாரி எடுத்து வாயார முத்தமிட்டவள் என் தாய். நான் பசியுடன் வீல் வீல் என்று அழுத பொழுது மார்போடு அணைத்து அவள் இரத்தத்தை எனக்கு தாய்ப்பாலாய் ஊட்டியவள் என் தாய். என் பிஞ்சி கரங்களை பிடித்து சிரித்த முகத்துடன் சிறு சிறு நடை கற்றுக் கொடுத்தவள் என் தாய். மழலை மொழியால் முதலில் பேச கற்றுக் கொடுத்தவள் என் தாய். பள்ளியில் சேர்ந்த அன்று நான் அழும்பொழுது கண்ணீருடன் விட்டு சென்றவள் என் தாய். உணவில்லா நாட்களில் தன்பசி மறந்து என் பசி போக்கியவள் என் தாய். உணவில்லா நாட்களிலே தன்பசி மறந்து என் பசி போக்கியவள் என் தாய். தாய்ப்பாலுடன் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்தவள் என் தாய். தாய்ப்பாலுடன் தைரியத்தையும் எனக்கு ஊட்டி வளர்த்தவள் என் தாய். எனக்காய் ஓடி ஓடி உழைத்து ஓடாய்

0: அறிந்தவள் என் தாய். மலையில் நான் நனைந்த பொழுது அவள் முந்தனை சேலையால் தன்னை நினைத்து என்னை காத்தவள் என் தாய். என்னை படிக்க வைத்து பட்டம்பல வாங்க வைத்து பலர் மதிக்கின்ற பதவியில் என்னை அமர வைத்தவள் என் பாசமிகு தாய். என்னை படிக்க வைத்து பட்டம்பல வாங்க வைத்து பலர் மதிக்கின்ற பதவியில் என்னை அமர வைத்தவள் என் பாசமிகு தாய். என் தாய் அன்று என்னை வழி நடத்தாவிட்டால் இன்று தரணையில் நான் இல்லை. என் தாயே நீ வாழ்க.
1: கவிஞர் பானுமதி நாச்சியார் அவர்கள் பெண்ணிய சிந்தனைகள் குறித்த கவிதைகளை தொகுத்து வழங்கியதை கேட்டோம். இனி அணையாடை என்கிற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல நம்ம யூஸ் பண்ணுற அந்த நாப்கின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சந்தைகளில் பல பிராண்ட் நேமில் நமக்கு விளம்பரங்களை வச்சு நம்ம நிறைய வாங்குகிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய குழந்தை இல்லாத பிரச்சனைகள் அல்லது நீர் கட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இதற்கான சிகிச்சை முறைகள், இதற்கான மருத்துவ மனைகள் அப்படிங்கிறதும் பெருகிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறதே ஒரு சவாலான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதற்கு ஒரு நிவாரணமாக ஹெர்பல் நாப்கின்ஸ் அப்படின்ட்டு மூலிகையை சார்ந்த இந்த மாதவிடாய் காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நிறைய சந்தைகளில் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த வள்ளி சுந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒரு இளம் தொழில் முனைவர், இவங்க ஹெர்பல் நாப்கின் நாங்கள் சந்தையில் கிடைக்கக்கூடிய மாதிரியானதாக இல்லாமல் நுகர்வோருக்கு தேவையான பிரத்யேகமாகவே நாங்கள் தயாரித்து தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தை நடத்தி இன்று வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளி சுந்தர்ராஜன் அவர்களைத்தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க?
3: என் பேர் வள்ளி சுந்தர்ராஜன். நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்திலிருந்து வரேன்.
2: ஓகே. எப்படி உங்களுக்கு இந்த தொழில் இறங்கணுங்கிற ஆர்வம் வந்தது?
3: எனக்கு வந்து 2013 பிசிஓடி பிளஸ் தைராய்டு எனக்கு வந்தது, பர்சனலாக எனக்கு வந்தது. அப்போ வந்து பிசிஓடி தைராய்டோட முழுமையான புரிதல் எனக்கு இல்லை, அது என்னன்னு தெரியலை. டாக்டர்ஸ்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணும்போது அது ஒன்றும் நார்மல் பிரச்சனை தான், அவங்களுக்கு எத்தனை பேபின்னு கேட்டாங்க, ரெண்டு பசங்க இருக்காங்கன்னொன்னே ஒன்றும் கேஷுவலாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாளடைவில் எனக்கு அது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக ஆச்சு, அதனால எனக்கு பல உபாதைகள் உடம்புல வந்தது. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லும்போது ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது கொடுக்குற நேரம் எனக்கு பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராது. அது வந்து நிறைய எடுக்க எடுக்க எனக்கு மறதிகள் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அலோபதி வேண்டாம், சித்தா மெடிசன் போகலான்னு சொல்லிட்டு சித்தா மெடிசன் போனோம். சித்தா மெடிசன் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியர் ஃபேமிலி. எங்கள் தாத்தா, எங்கள் பூட்டனார், எங்கள் அப்பா எல்லாருமே வைத்தியர் குடும்பம்.
2: ஓ, சித்த வைத்தியர்.
3: சித்த வைத்தியர்
2: அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நீங்கள்.
3: வைத்தியர் ஃபேமிலிங்கிறதுனால மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து மருந்து பொடி தான் நிறைய வச்சுருப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப போக மாட்டோம். எது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் வீட்டில் இருக்கிற மருந்தை தேனில் கலப்பி கொடுத்துருவோம்.
2: கூவமாகவே
3: சரிப்பமாக கொண்டு போயிடுவாங்க. ஆத்தூரில் தான் எங்கள் ஆச்சி பாப்பாச்சி இருக்கிறாங்க. இங்கே திறந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் தான் இருக்கிறாங்க. அவங்க மீட் பண்ண வரும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இந்த கடையில் வாங்கி வைக்காத, நாப்கின்லாம் வைக்காத, துணியே வை, பழைய காலத்தில் நம்மலாம் வச்ச மாதிரி வைங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா என்கிட்டருந்து தான் நான் வந்து கடையில் வாங்கி வச்சேன். காலேஜஸ் ஸ்கூல்ஸ் காலேஜ் போடுறதுனால ஏன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணேன்.
2: உங்களுடைய குடும்பத்திலேயே
3: எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு.
2: சரி,
3: அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் புரிஞ்சுக்கிட்டாலும் நான் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும்,
2: நமக்கு அது
3: வசதியாக இருக்காது. அதனால சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா நாளடைவில் எனக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. 9 மந்த்துக்கு ஒன்ஸ் வரும், 10 மந்த்ஸ்க்கு ஒன் வரும் பீரியட்ஸ். அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருந்ததுனால நானே வீட்டில் சரி நம்ம துணி வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அது வைக்கும்போது 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துச்சு, அப்புறம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துச்சு. அப்போ இனிமேல் நம்ம அந்த நாப்கின் தொடவே கூடாது, நம்ம துணியே வைக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் டெய்லர் மிஷின் உண்டு, அதில் 4 துணி 5 துணி மேலும் மேலும் வச்சு தச்சு பார்த்து அதை யூஸ் பண்ணேன். அது நல்லா இருந்தது. என்னோட செகண்ட் பேபி பிறந்தப்போ எனக்கு அண்டர் பேட் யூஸ் பண்ணாங்க என்னோட டெலிவரி வார்டில். இதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு இம்ப்ரூவ் பண்ணி

0: பட் இந்த ஹெர்பு வைக்கிறேங்கிற விஷயம் வந்து அதுவும் பாட்டி தான் சொன்னது. இந்த மாதிரி வைக்கலாம்,
1: எந்த மாதிரி
0: இந்த இப்போ இந்த நாப்கின் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெர்பு வச்சிருக்கோம்.
1: இப்ப நீங்க வந்து துணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க,
0: துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு நாலு துணி வச்சிருந்தேன்னா ரெண்டு ரெண்டு துணிக்கு இடையில மூலிகை பொருள். மூலிகை பொருள்ங்கிறது என்னன்னா துளசி பொடி, வேம்பு, கற்றாழை பொடி. கற்றாழை உடம்புக்கு குளிர்ச்சி, துளசி வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக், மஞ்சள் வந்து ஸ்கின் வந்து ஸ்கின் டிசீஸ் வராது, அதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதனால அது இந்த மூணு பேசிக், இதை மூணுமே நம்ம சாப்பிடுவோம்.
1: நம்ம ஆமா இந்த மூணையுமே நம்ம வந்து கைப்பக்குவமா சாப்பிடுறவங்க எல்லாருமே இதை நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம சாப்பிடுறதுதான். நீங்க இதை வந்து கர்ப்பப்பை சம்பந்தமாக வரக்கூடிய கோளாறுகளுக்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாப்கின்ஸ்லயே இதை பயன்படுத்தணும்னு சொல்றீங்க.
0: ஆமா, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்றதுனாலதான் பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுது.
1: அதாவது சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்கள்ல பிளாஸ்டிக் இருக்கு,
0: ஃபுல்லா பிளாஸ்டிக், ரீசைக்கிள் பிளாஸ்டிக் தான். அதுல டைஆக்சைடு அந்த மாதிரி சேர்க்கறதுனால, ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி ஒண்ணு சேர்க்கறதுனாலதான் அது ஒயிட்டா இருக்கு. உங்களுக்கு உள்ள இருக்கிற பஞ்சு எல்லாம் கிடையாது, அது அது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான்.
1: இந்த சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்ல உள்ள இருக்கிறது பஞ்சே இல்லைன்னு சொல்றீங்களா?
0: கிடையாது.
1: அப்ப அதுல இருக்கக்கூடிய பொருள் என்னது? அப்போ
0: பிளாஸ்டிக் உட்பல்புன்னு சொல்லுவாங்க, அது மரத்தோட கழிவு.
1: ஆஹா,
0: அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது, நிறைய ஈரப்பதம் இருக்கும், நீங்க ப்ளீடிங் டக்குன்னு உறிஞ்சிரும் அது.
1: ஆமா
0: சரிங்க,
1: நமக்கு இப்ப அதுதான் நமக்கு வசதியா தெரியுது, அதனாலதான் நம்ம அதை தேடி போறோம்.
0: இப்ப ரீசெண்டா வரதான் நிறைய உட்பல்ப் சேர்க்கறாங்க.
1: நீங்க இந்த மரத்தின் மரத்தூள்,
0: தூள் இல்ல கூழ், அதை வந்து பேப்பர் செய்றீங்கல்ல, அதே மாதிரி அது பேப்பரை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கு சில கெமிக்கல்ஸ், சொல்ல முடியாத கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நாப்கின்னாலதான் பிரச்சனைன்ட்டு, ஆனா என்ன நாப்கின் மார்க்கெட்ல கரெக்டா வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட்.
1: சோ இப்ப நீங்க வந்து துணிக்கு இடையில அந்த மூலிகைகளை வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதா?
0: நல்லாவே ரிசல்ட் இருந்தது. நான் நார்மல் துணி வைக்கிறதுக்கும் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஹெர்பு வச்சு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டா வந்துருச்சா?
0: கரெக்டா வந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிசிஓடியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
1: ஓ, நீர்க்கட்டிகள் கூட இல்லாமல்
0: போயிடுச்சு எனக்கு. நீர்க்கட்டி இல்ல, தைராய்டு நார்மல். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலதான் உங்களுக்கு தைராய்டு வருது, பிசிஓடி வருது, எல்லா பிரச்சனையும் வருது. ஏன் நம்ம இதை வந்து இப்படி ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? நான் யூஸ் பண்ணேன், தங்கச்சி கொடுப்பேன், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்பதான் எங்க வீட்டு பக்கத்து பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, அப்ப அவளுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட், 4 மாசம் 5 மாசம் வரலன்னு அவங்க அம்மா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுல பாப்பாக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எங்க வீட்டுல வந்து எங்க தாத்தா சொல்லுவாங்க, நாள்பட்ட பீரியட்ஸ் வரலன்னா மலை வேம்பாதி தைலம் கொடுப்பாங்க.
1: உங்க தாத்தா வந்து வைத்தியருங்கறனால,
0: வைத்தியருங்கறதுனால மலை வேம்பாதி தைலம் கொடுப்பாங்க. மலை வேம்பாதி தைலம் குடுக்கறச்ச பீரியட்ஸ் நமக்கு வந்துரும். நீங்க எவ்வளவு நாள்பட்ட பீரியட்ஸா இருந்தாலும் மலை வேம்பாதி தைலம் குடிச்சீங்கனாலே வந்துரும். அது என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க, கொடுத்துட்டு பீரியட்ஸ் டைம்லயே அது குடிக்க சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்துரும். அப்போ அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மலை வேம்பாதி பவுடர் இருக்குல்ல, மலை வேம்பு பவுடர் இருக்கு, அதையா நம்ம யூஸ் பண்ணுவோம்.
1: மலை வேம்பு பவுடர்ங்கிறது மலை வேம்பாதி பவுடர்ங்கிறது இல்ல, ரெண்டு ஒண்ணுதான்.
0: ஒண்ணுதான்
1: சரி.
0: எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். வந்து வீட்லயே காய வச்சு மிஷின்ல அந்த மருந்து திரிப்போம்ல, அந்த மிஷின்ல திரிச்சுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறது.
1: இப்ப இது எல்லாத்தையும் நீங்களே மூலிகைகளையே நீங்களே தயார்படுத்திதான் இதுல பயன்படுத்துறீங்க?
0: கண்டிப்பா.
1: இப்ப இதை பயன்படுத்தி நீங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க, அவங்க உபயோகப்படுத்தி நல்ல ரிசல்ட் இருந்துச்சா?
0: அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, இச்சஸ் ரேஷஸ் இல்லக்கா,
1: அரிப்புகள் அந்த மாதிரி எதுவும் இல்ல,
0: இந்த தொடை இடுக்குகள்ல கருப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சில பேருக்கு புண்ணாயிரும், ரொம்ப சிவியரா இருப்பாங்க, அலர்ஜி பயங்கரமா இருக்கும். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னது நல்லா இருக்கு, ஆனா எனக்கு தாங்க மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கம்ப்ளைண்ட் இருந்தது.
1: உதிரப்போ கவலத்தையும் உரிய அளவுக்கு அது தன்மை இல்ல,
0: தன்மை இல்ல அப்படின்னாங்க. நான் அதுக்கு சர்ஜிக்கல் காட்டன் தான், சும்மா நார்மல் காட்டன் தான் அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். அண்டர் பேட் நார்மல் காட்டன், மேல ஒரு நான் ஓவன் கிளாத்து, அதை தான் வச்சு கொடுத்தேன். அது நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம இது பிசினஸா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பஞ்சு வச்சேன். இலவ பஞ்சு வாங்கி கூடுதலா பஞ்சு வச்சேன், அது நல்ல உரியக்கூடிய தன்மை இருந்தது. அது நல்ல ஒரு ரிசல்ட்டா இருந்தது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளடைவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஷேப் வேணும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில், அவங்க என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரமா நான் உட்காந்து தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுப்பா அப்படின்னாங்க. நானும் மிஷினரி போடுறதுக்கு தான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம்.
1: உங்களுடைய நண்பர்களுக்கா நீங்க முதல்ல கொடுத்து பார்த்துருக்கீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னவங்க இதை ஒரு தொழிலாவே தொடங்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க.
0: 5 வருஷம் முன்னாடியே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மிஷினரி போடுறதுங்கிறது ஒரு 2 வருஷமா.
1: அதாவது கையை வச்சு தயாரிக்கிற வந்து வியாபார ரீதியாக நம்ம அந்த அளவுக்கு
0: பண்ண முடியாது.
1: அதனால அதை வந்து இயந்திரமயமாக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. இதற்கான இயந்திரங்கள்ங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குதா?
0: இல்ல, இது வந்து நாங்க செஞ்சது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான். எப்பவுமே சீலிங் பண்ண முடியும்.
1: துணிகளை ஒட்டுவதற்கு ஏத்த ஒரு இயந்திரங்கள் உங்களுக்கு

0: ஏகமாக வடிவமைக்கணும். அதுக்கு நீங்க யார அணுகுனீங்க?
1: நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியர்ஸ் அவங்களதான் போய் பார்த்து எல்லாமே நாங்க பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்னோட குரு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல அவங்க மூலமா தான் இந்த மிஷின் செய்யறவங்க.
0: குருனா நீங்க எங்க எதுவும் கத்துக்கிட்டீங்களா?
1: ஆமா, இது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்ப நாங்க ப்ராப்பரா செய்யணும்னா திருச்சியில வந்து திருமதி வள்ளி கணேசன் அவர்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்.
0: தனியார் நிறுவனம்.
1: ஆமா,
0: அவங்க இதற்கான பயிற்சி
1: அவங்க
0: பயிற்சியை கொடுக்கறாங்க. முறையான பயிற்சியும் எடுத்திருக்கீங்க?
1: கண்டிப்பா, அந்த மாதிரிதான் எடுத்தது. அதுக்கப்புறம் மிஷின் போட்டதுக்கு அப்புறம் அது சக்சஸ் ஆயிட்டு. எங்களுக்கு ஒரு 10 மிஷின் நாங்க ட்ரை பண்ணி அது 10 மிஷின் எங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. அதுக்கப்புறம்
0: 11 எல்லாமே உங்களுடைய சொந்த முதலீடு தான் இல்லையா?
1: ஆமா, நான் போட்டதுல இருந்தே நாப்கின் அடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான்
0: இருக்கேன். இப்ப இந்த இயந்திரங்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறது திருநெல்வேலியில?
1: திருநெல்வேலியில உங்க தனியா யூனிட் வச்சிருக்கேன்.
0: சரி, இதுக்கு நீங்க முறையான அங்கீகாரம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: ஆமா,
0: முறையான பயிற்சி எடுத்து நீங்க அதை இந்த இயந்திரத்தை நிறுவி பண்ணிருக்கீங்க. இப்ப இத இயந்திரத்திற்கு முதலீடு இதெல்லாத்தையுமே நீங்க முறையா தொழில் தொடங்குவதற்கு நீங்க கவர்மெண்டோட மானியம் அப்படி எதுவும் நீங்க வாங்கி இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல,
0: இப்ப சொந்த முதலீடு உங்களுடைய சொந்த உழைப்பு நீங்க இதல பண்றீங்க. இத நம்ம தயாரிக்க கூட செஞ்சிரலாம், ஆனா இத மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா தொழில்ல? அதை நீங்க எப்படி பண்றீங்க?
1: இப்ப எங்க அப்பா வந்து அவங்கள பார்க்க நிறைய கிளையன்ட்ஸ் வராங்க, அவங்க மூலமா தான் முதல்ல கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்துருக்கோம். இப்ப தூத்துக்குடியில இருக்கிறாங்க, திருவாரூர்ல இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப எனக்கு இருக்கிறாங்க. அதாவது எங்க அப்பா பார்க்க வந்த ஆட்கள் மூலமா எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சாங்க. அவங்க யூஸ் பண்ணி அவங்க நல்லா பயன்பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு கிடைச்சாங்க. நாங்க வீட்டுல இருந்தே நாங்க தொழில் செய்யறோம் அப்படின்னாங்க. ஒரு குறுகிய அமௌண்ட் போட்டு அவங்க எடுத்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க.
0: ஆனா இப்போ நீங்க இதை சந்தைப்படுத்தணும்னா ஏற்கனவே சந்தைகள்ல இருக்கக்கூடிய நாப்கின்களுடைய விலையை அனுசரிச்சுதான் இதுவும் இருக்குதா?
1: அதை விட கம்மியாவே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்.
0: ஏன்னா அரசாங்கமே அதுக்காக நிறைய சலுகைகள் அறிவிக்கிறாங்க. மார்க்கெட்லயுமே எல்லா ரேட்லயுமே கிடைக்குது. ஏன்னா எளிய மக்கள் வாங்குற இதுல ரேட்ல இருந்து கிடைக்குது. நம்ம வந்து விளம்பரங்கள்ல பார்க்கக்கூடிய பேர்கள் தான் மக்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அப்ப அது நல்லது நம்ம நம்புறோம், நம்ம அதை போய் நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா அந்த விலையை விடையும் குறைவாகவே உங்களால கொடுக்க முடியுதுன்னு சொல்றீங்க. இப்ப இதை நீங்க சந்தைப்படுத்துறதுக்கு வாய் வழியா இதை பயன்படுத்தினவங்க சொல்லி, இதை பயன்படுத்துற மத்தவங்க அப்படியே சொல்லி சொல்லி தான் நிறைய பேருக்கு இது தெரிய வரும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப உங்களுடைய இதை பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை இப்ப கூட்டிட்டு வருதா?
1: கண்டிப்பா கூட்டிட்டு வருது. 7 டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு ஸ்டாக்ஸ் கொடுக்க எனக்கு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு.
0: அந்த அளவுக்கு உங்களுடைய உற்பத்தியை இப்ப பெருக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு வந்து தேவைகள் இருக்கும் போது நம்ம உற்பத்தியை கூட்ட முடியும். ஸோ உங்களுக்கு அது இருக்கிறது நல்லது. இப்ப நீங்க தயாரிக்கிற நாப்கினை இப்ப கொண்டு வந்திருக்கிறீங்க. அதை பார்த்தா சந்தையில கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியல. அதே மாதிரிதான் இருக்கு, பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து பியூர் காட்டன் துணி.
0: சரி
1: சரிங்களா. பேப்பர் லாஸ்ட் உங்களுக்கு பேப்பர் வச்சிருக்கேன்.
0: சரி,
1: நானோவன் சொல்லுவாங்கல்ல அதுல பிரீமியம் குவாலிட்டி. இந்த நானோவன் எல்லாமே
0: பேப்பர்ங்கிறது அதுலயே இருக்குமா இல்ல அதை உரிச்சு கீழே போடக்கூடிய?
1: இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க பீல் பண்ணணும்.
0: ஓகே,
1: இது ஃபுல்லாமே நீங்க பீல் பண்ணி
0: அப்படியே, அதாவது அது அடியில் இருக்கக்கூடிய பேப்பரை ஃபுல்லா உரிச்சு எடுத்து பயன்படுத்துற மாதிரியாக. மற்றபடி இது பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. உள்ள நீங்க பயன்படுத்தி இருக்கிறதுமே பார்க்க அந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்குது. பட் இதுல எந்த விதத்துல இது வித்தியாசப்படுதுன்னு சொல்றீங்க?
1: இப்போ இதுல இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு நாப்கின்,
0: நீங்க அதையும் கொண்டு வந்திருக்கீங்க.
1: ஆமா.
0: சரி,
1: இப்ப நான் அதை கட் பண்றேன். இதுல உள்ள என்னென்ன லேயர் இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க.
0: ஓ, இதை கத்திரிக்கோலை வச்சு அவங்க வெட்டுறாங்க. அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து அதை ஒவ்வொன்றையாக உரிச்சு எடுக்கிறாங்க. மேல் பகுதியில் உருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் அதை அந்த இதை எடுத்தா
1: இது பிளாஸ்டிக்.
0: உள்ள பஞ்சு கூட தெரியலையே.
1: இது பிளாஸ்டிக்.
0: இது பிளாஸ்டிக்கா?
1: இதுதான் அந்த பேப்பர்
0: நூல் நூலாக
1: சொல்லுவோம். இது பிளாஸ்டிக். மாஸ்க் போட்டுட்டு தான் இதையே எடுக்க சொல்லுவாங்க எங்கள் ட்ரைனிங்கில்.
0: ஓ,
1: ஏன்னா இது சுவாசிச்சாலே நமக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துடும்.
0: இது உள்ள இருக்கக்கூடியதுல என்ன இருக்குது? இதை திறக்கும் போது இதுல இருந்து
1: உட்பல்ப்புன்னு சொல்லணும்ல.
0: ஆமா, மர கூழால செய்யறாங்கன்னு
1: சொன்னீங்க. அந்த கெமிக்கல்லாம் செய்யறதுனால இது ஓவர் கெமிக்கல் ஆயிருது.
0: இப்ப இது பாக்குறதுக்கு தூய வெள்ளையில இருக்குது. அப்ப மர கூழ்கள் எல்லாத்தையும் இந்த கலருக்கு கொண்டு வரதுக்கு இதுல நிறைய வேதிப்பொருட்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க.
1: யூஸ் பண்றதுனாலதான் இது இன்னும் விஷமா இருக்கு.
0: இத உங்களுக்கு பயிற்சியில சொல்லப்பட்டதே இத திறந்தாலே
1: ஒரு
0: பேப்பர் கணத்துக்கு தான் இருக்கு. இந்த ஷீட் வந்து எதால செய்யப்பட்டிருக்கு?
1: இந்த ஷீட் வந்து கெமிக்கல் தான், ஃபோம் மாதிரி ஒரு ஜெல்.
0: உரியக்கூடிய தண்ணி,
1: உரியக்கூடிய
0: தண்ணி இதிலிருந்து கீழே வந்து எதையும் அந்த ரத்தத்தை,
1: இப்ப நீங்க இதுல ஒரு சொட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா இவ்வளவு ஃபோம் வந்துரும் உங்களுக்கு. லீக்கேஜ் தண்ணி வந்து உங்களுக்கு லீக்கேஜ்

0: ஆகாது. அப்படிங்கிறச்ச இது தண்ணி இப்போ நீங்கள் ஒரு சொட்டு ஊற்றினாலுமே நல்ல ஃபோம் வந்துடும்,
1: ஃபோம் அப்படி உப்பி வந்துடும்.
0: நீங்கள் எடுத்துடலாம். இது என்னோட நம்ம நாப்கின்.
1: இது நீங்கள்
0: தயாரிக்கிற
1: உங்களுடைய ஆலையில் உள்ளது.
0: ஆமாம்,
1: இப்போ அதையும் அது பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கு. அதை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவங்க அதை நடுப்பகுதியை இரண்டாக வெட்டுறாங்க. வெட்டின பிறகு உள்ள பார்த்தால் மேலே இருக்கக்கூடியதை அப்படியே உரிச்சி எடுக்கிறாங்க. இது வந்து துணி
0: நான் ஒவ்வொன்றில் ப்ரீமியம் குவாலிட்டி,
1: ஓ பிளாஸ்டிக்கே பயன்படுத்தாத
0: ரொம்ப
1: டிரான்ஸ்பரண்டா தெரியக்கூடிய ஒரு துணி மாதிரி இருக்கு.
0: துணி மாதிரி தான்.
1: இதை எடுத்த பிறகு உள்ள இருக்கிறது பஞ்சு இல்லையா,
0: அதுக்கப்புறம் ஒரு துணி.
1: ஓ இதுவும் ஒரு துணி, ஒரு லேயர் இருக்கு.
0: நம்ம டைம்ல வந்து வேஸ்ட் எல்லாம் கிழிச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கஞ்சி பசை போடாத ஒரு துணி, இதுவும் துணி தான். நெக்ஸ்ட் நம்ம வைக்கிறது இலவம் பஞ்சு. இந்த இலவம் பஞ்சுக்குள்ள நம்ம ஹெர்ப் வைக்கிறோம்.
1: ஓ இலவம் பஞ்சே ரெண்டு மூணு அடுக்காக இருக்கு, லேயரா. அந்த லேயரையும் அவங்க எடுத்து காண்பிக்கிறாங்க. அதற்கு நடுவுல அந்த மூலிகை பொடி வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன அந்த மஞ்சள்,
0: வேம்பு, துளசி.
1: துளசி
0: நான் ஆறு ஹெர்ப் வைக்கிறேன். மஞ்சள்

0: இந்த இலவம் பஞ்சுக்குள்ள நம்ம ஹெர்ப் வைக்கிறோம்.
1: ஓ, இலவம் பஞ்சே ரெண்டு மூணு அடுக்காக இருக்கு, லேயரா. அந்த லேயரையும் அவங்க எடுத்து காண்பிக்கிறாங்க. அதற்கு நடுவுல அந்த மூலிகை பொடி வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன அந்த மஞ்சள், வேம்பு,
0: துளசி.
1: துளசி
0: நான் ஆறு ஹெர்ப் வைக்கிறேன். மஞ்சள், வேம்பு, துளசி, திரிபல்லா சூரணம், வெற்றிவேர் பொடி, இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஹெர்ப் வைக்கிறேன்.
1: ஸோ இது வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கறதும் இல்லை, ஆனால் நீங்கள் நேரடியாகவே காண்பிக்கிறீங்க. இரண்டு லேயர் பஞ்சுகளுக்கு இடையில அந்த மூலிகை பொடியை அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க.
0: மஞ்சள் பொடி, வெற்றிவேர் பொடி, துளசி, கற்றாழை, திரிபுல்லா, வேப்பிலை பொடி. நார்மலாக இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேப்பிலை வைப்பேன். பிசியோடு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து மலை வேம்பு வைப்பேன்.
1: அப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணும்போதே யாருக்கு தேவையோ அவங்களுடைய தேவைகளை கேட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ணுறீங்களா?
0: தைராய்டு இருக்கா கேட்பேன், அதேமாதிரி பிசியோடி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பேன், கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் வைப்பேன்.
1: ஸோ அப்போ உங்களை அணுகலாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு பிரத்யேகமாக எந்த விதமாக வேணும்னு கேட்டு அவங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாம்.
0: நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன்.
1: இப்போ குறைந்த ஆர்டரே இப்போ ஒரு தனி நபருக்கு ஒருத்தருக்கு தேவைன்னு உங்களை அணுகிறாங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் உங்ககிட்ட எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்? குறைந்த அளவுக்கு கேட்டாலும் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க?
0: ஆமாம், அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது.
1: நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இதை அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரியான மூலிகை நாப்கின்கள், அதுவும் உள்பகுதியில் வெளியே தெரியாத அளவுக்கு மூலிகைகள் வைத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சந்தைகளில் வந்து நிறைய மூலிகை நாப்கின்கள் கிடைக்குதுன்னு விளம்பரங்களும் இப்போ வருது. அவங்க எல்லாருமே இந்த மாதிரியாக தயார் பண்ணுறாங்களா எப்படி?
0: இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் கிடைக்கிறத நான் காமிச்சேன்.
1: நீங்கள்
0: இதுதான் மூலிகை நாப்கின் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹெர்பல் நாப்கின் அவங்க இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஹெர்பல் நாப்கின் இப்படிதான் இருக்கும்,
1: இருக்கணும்.
0: அதோ இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு காரணம், மக்களுக்கு இதை கேட்கிற நிறைய பெண்கள் நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு நாப்கினோட டிஃபரன்ஸ் தெரியணும், எது மூலிகை நாப்கின், எது நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்.
1: இப்போ இந்த மூலிகை நாப்கின்களை வந்து நீங்க மிக குறைந்த விலையிலேயே சந்தையில கிடைக்கக்கூடிய மற்ற இதுக்கு இணையாகவே நீங்க அந்த ரேட்ல கொடுக்க முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தர சான்றிதழ்கள் எதுவும் நீங்க வாங்கியிருக்கீங்களா?
0: நாப்கின் நான் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட டெஸ்டட் சர்டிபிகேட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பெண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டெஸ்டடுக்குள்ளது நான் வாங்கி 17 டெஸ்ட் நம்ம நாப்கின் பாஸ் பண்ணிருக்கு.
1: ஓ, 17 டெஸ்ட் பாஸ் பண்ணி இது பெண்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றது அப்படிங்கறத
0: அரசாங்கமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது போக ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் எடுத்திருக்கிறேன். ஐஎஸ்ஓ, ஐஏஎஃப் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம ஃபாரின் கூட இன்புட் பண்ணலாம்,
1: எக்ஸ்போர்ட் பண்ணலாம்,
0: எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
1: அதாவது வெளிநாட்டுக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு தர சான்றிதழ் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதனால வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்தாலும் நீங்க அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க.
0: ஆமா, இப்ப நார்மலா நம்ம நாப்கின்ஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரணும், 2 hours once வந்து மாத்தணும், கம்பல்சரி. அது எதனாலதான், நம்ம உடம்புல இருந்து வர கழிவு தான் அது. அது வந்து நமக்கு இன்னும் நிறைய தொற்றுகளை உருவாக்கும், பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்பு.
1: வேலைக்கு போறோம் நம்ம, காலையில கிளம்பும் போது நம்ம ஒண்ணு பயன்படுத்துவோமா இருக்கும், பையில ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். ஆனா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் நீங்க ஒரு நாப்கினை பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க.
0: அது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறது, சரிங்களா? இப்ப நீங்க ஒரு க்வெஸ்சன் என்கிட்ட கேட்டீங்க, எதுக்காக ஹெர்ப் வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், நீங்க வெளியில இருந்து வர கழிவு இருக்குல்ல அதை ஃபுல்லாமே இது பர்ன் பண்ணிரும், அந்த கிருமியை ஃபுல்லாமே அழிச்சிரும். நம்மள்ட்ட நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. இது கெட்ட பாக்டீரியா ஃபுல்லாமே அது பர்ன் பண்ணிரும், நல்ல பாக்டீரியா மட்டும் தான் இருக்கும், அதை வந்து தக்க வச்சுக்கிடும். அதனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதுக்கு தான் இந்த மெயினாக அந்த ஹெர்ப் வச்சு கொடுக்கறது. இதனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை மக்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். இன்னைக்கு இதோட ரேட் வந்து இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு 6 pad எடுத்துக்கிட்டீங்கன்னா 250-300 மேலே நல்ல நாப்கின் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்னோட நாப்கின் 8 pieces கொடுக்குறேன், 180 கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: பொதுவாகவே வந்து பெண்களுடைய உடல் நலத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க, எந்த நாப்கின்களை பயன்படுத்துறதாக இருந்தாலும் அது அதிகபட்சம் 2 மணி நேரம்,
0: 2 மணி நேரம். ஆனால் நம்மளோட நாப்கின் நீங்கள் 1 day ஃபுல்லாமே வச்சுக்கலாம். அந்த ஹெர்ப் வச்சிருக்கிறதுனால நீங்கள் 1 day ஃபுல்லாமே வச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து பாக்டீரியா தொற்று வராதுன்னு
1: சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: சரி, இப்போ இன்னொன்று, இந்த நாப்கின்களை வந்து டிஸ்போஸ் பண்றதுமே ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அதை ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு பாலித்தீன் பையில நம்ம அதை சுருட்டி நம்ம வந்து குப்பையில போடுறோம். அதை அந்த சுகாதார நிறுவன ஊழியர்கள் அதை எடுத்துட்டு போகும்போதுமே நமக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு இதுதான். உங்களுடைய நாப்கினை டிஸ்போஸ் பண்றது அதை எப்படி? இதுவும் இதே வகையில தானா அல்லது வேற வகைகளில் பண்ணலாமா?
0: நம்மளோட நாப்கின் நீங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னா, மண்ணுல குழிய தோண்டி கூட நீங்க உள்ள போட்டு புதைச்சிடலாம். இது மக்கவும் மக்கிரும், மண்ணுக்கு உரம், பெண்ணுக்கு வரம், மண்ணுக்கு உரம்னு சொல்ற மாதிரி மண்ணுல இது எல்லாமே மக்கிரும். அதனால இதை நீங்க,
1: அதாவது இதை வந்து நம்ம யூஸ் பண்ண பிறகு இதை டிஸ்போஸ் பண்ற வழியும் ஈஸி தான் நீங்க சொல்றீங்க. இதுல பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே இல்லாததுனால மண்ணுல போட்டு மூடினாலும் வெகு சீக்கிரமாகவே இது வந்து மக்கிரும். அப்படிங்கிறதுனால 100

0: சதவிகிதம் இதை வந்து நம்ம நம்பலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. சுகாதாரத்திற்கும் கேடு விளைவிக்காத, முக்கியமாக உடல் நலத்தை பேணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை நாப்கின்களை பற்றி ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. அதுவும் நம்ம ஏரியாலேயே இருக்கக்கூடிய இவங்க ஒரு புதிய தொழில் முனைவராக இருந்து சர்வதேச அளவிலும் இதனை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தரச்சான்றிதழ்கள் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி மேடம்.
2: இதுவரை அணையாடை என்கிற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கிரிஜா கண்ணன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊர் விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மை

0: வேலையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளி கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம் பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற மூன்று நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு இரண்டு துணை ஆணையர்கள் தலைமையில் 200-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாட்கள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலி அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழிலை பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். நெசவு தொழில் செய்யும்போது வானொலி பெட்டிதான் இருக்கும். காலைல 6 மணிலாம் எந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்கு இந்த அதுல. மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேக்குறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இறுதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் MBBS BD

0: எஸ் மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55, ஆகாஷ்வாணி. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4250-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

நேரம் 2:15 40 ஆகாஷ்வாணி துறைகானம் கேட்கலாம். 2:55 வரை ஹரிஷ் ராகவேந்திரா உமாராமணன் பாடியுள்ள பாடல் படம் திருப்பாச்சி.

நேரம் 2:21 45 துறைகானத்தில் அடுத்து ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் மின்சார கண்ணா.

0: நேரம் 2:31:10. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: என்றென்றும் காதல் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. இந்த மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு வசதியையும் அங்கேயே உள்ளேயே செய்து

0: வச்சிருப்பாங்க. இது வந்து குரங்காடு முறையில வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம்.
1: மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிறைவாக ஹரிஹரன் பாடிய பாடல் படம் கனவே கலையாதே.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் தேவாலா, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், கீழ்கோத்தகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தாமிரபாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர், சோழவரம், மேல்கூடலூர், பூண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 41.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இதே காற்றின் வேகத்தோடு லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரு இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்பு.

சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸிலிருந்து ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரல் அமுதம் கேட்போமா?

0: கடமையை விரும்பாமல் மனைவியை விரும்பும் காம எண்ணம் கொண்டவனது வளர்ச்சி வெட்கக்கேடான ஞானத்தை தரும். குறள் எண் 902 அதிகாரம் பெண் வழிச்சேரல்.
1: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிப்பது திரைகானம். முதல் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே. படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம்,

0: டிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மேட்டுக்குடி இந்த படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கிருஷ்ணச்சந்தர், ஸ்வர்ணலதா குழுவினர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக பார்வை ஒன்றே போதுமே படத்திற்காக கிருஷ்ணராஜ் எம் எஸ் சுமித்ரா பாடியுள்ள பாடல்

0: இதுவரை திரைகானம் ஒலிவிழா வர கேட்டீர்கள். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும்.

0: உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் குறித்து. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை, தொடர்ந்து மெலிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாலம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர், இதில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் இடம்பெறும். பங்கேற்பவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துச்சாமி, பி ஜவஹர் மாரியப்பன், கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர், எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பு கே காளிமுத்து. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 100.1 எஃப்எம் கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பெர்சன் பிளாசம்ஸ், பாலகங்காதர திலகர் எ வாய்ஸ் ஃபார் ஃப்ரீடம், எஸ் பூஜா வழங்குமுறை, மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் எம் அத்விதா, மியூசிக்கல் டேலண்ட் இதில் எஸ் எம் சுப்ரிதா வழங்கும் வீணை இசை, கார்கில் திவஸ் சல்யூட்டிங் த ஹீரோஸ் ஆஃப் கார்கில் உரை வழங்குபவர் டி மோகிதா ஸ்ரீ, 8 மணிக்கு சன்சத் சமீட்சா நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வாய்டு, 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ். இந்த நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நாளைய நிகழ்ச்சிகள்: அலைவரிசை 1 அதாவது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் காந்தி அஞ்சலி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் மோட்டார் வாகன சட்டம் அறிவோம், ஜே லோகநாதன் எழுதிய செய்திக்கோவை. 9 மணிக்கு அரங்கசையில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்ற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.3 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 54%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு, அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Union Minister Dr. Jitendra Singh has appealed to the protesting students of the NEET paper leak issue to come for talks, saying government is ready for discussions on all issues. Talking to media, the minister said that in the last 24 hours, as many as 4 offers were made to the student representatives of the ongoing protest for a dialogue. He gave a standing invitation for discussions to the protesting youth, adding that Union Minister J.P. Nadda and he will be present to the dialogue. He also informed that the talks can be held with an open mind at the residence of Union Minister J.P. Nadda or at his office. He added that without a dialogue, a solution will not be found. Prime Minister Narendra Modi announced that the centre will set up fast-track courts to ensure swift and stringent punishment for those involved in paper leaks, and asserted that

சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தலைகளை வெட்டி அதன் மீது ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சில

0: காலாமுகர்கள் பேசிக்கொண்டிருந்ததை தான் கேட்டதாக வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம் கூற, ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
1: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது. காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
0: நான் கேள்விப்பட்டதற்கு தகுந்தாற்போல இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்கள் மண்டை ஓடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகின்றார்கள். நீர் சிவனே என்று இந்த முன்கொடுமி வேஷத்தை மாற்றிக்கொண்டு,
1: முடியாதப்பா, முடியாது.
0: என்ன முடியாது?
1: நீ சொன்னாயே, அந்த பெயரை சொல்ல முடியாது. விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேஷத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன். அதுவோ பேர்.
0: ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ ராஜகுலத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாராக இருக்கும்? பல்லக்கு சுமப்பவர்களைத் தவிர ஒரு தாதி பெண் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தாள். ஒருவேளை அரசளங்குமரியா இருக்கலாமோ? அப்படி இருக்க முடியாது. வைஷ்ணவரே, அந்த பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: தம்பி, நான் சொல்றதை கேளு. உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட்டுக்கிறாய். அதனால பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறாய் அல்லவா? வழியோடு எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க. உனக்கு என்ன அதை பத்தி? குதிரை மேலறிக்குள் தட்டிவிடு
0: என்றான். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராக்கியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. வீரநாராயணபுரத்தில் நடந்ததை மறந்து விட்டீரா? அங்கே மூடு பல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றை சேர்ப்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா?
1: அதெல்லாம் பழைய கதப்பா. இப்போது எதற்காக எடுக்கிறாய்?
0: போனால் போகட்டும். நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள். உமக்காக இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்திக் கொண்டு வந்தேன். இனியாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா?
1: நீ குதிரையில போற, நான் கால்நடையா வரேன். நாம எப்படி சேர்ந்து பிரயாணம் செல்ல முடியும்? நீ கொள்ளிடக்கரையில போயிரு. அங்க நாளை காலையில உன்னோட வந்து நான் சேர்ந்துக்கிறேன்.
0: ஆழ்வார்க்கடியான் வேறொரு ரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான். சரி, உமது இஷ்டம் என்று கூறி குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டான். தான் போக வேண்டிய திசையை நோக்கினான். வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதைக் கண்டான். வைஷ்ணவரே, இன்று மழை பெய்யுமோ என்று கேட்டான்.
1: அப்பனே, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஐப்பசி பிறந்து விட்டதல்லவா? மழை பெஞ்சாலும் பெய்யும். எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டி கொண்டு போ. ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரஞ்சாவடியை பார்த்துக்கொள்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் அவ்வாறே குதிரையை தட்டிவிட்டான்.
1: எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்
0: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனத்தில் பதிந்திருந்தது. இதிலிருந்து குடந்தை சோதிடரின் நினைவு வந்தது. போகும் வழியில்தான் அந்த சோதிடரின் வீடு இருக்கிறது. அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன? சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகின்றவர்களுக்குள்ளே யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது? பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சமதமானவர் என்று குடந்தை ஜோதிடர் சொன்னாரல்லவா? அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்தவே மறுக்கிறார். இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் எவ்வளவு அனாயாசமாக மறுதளித்தார். அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று சோதிடர் கூறியது ஓரளவு பலித்துத்தான் இருக்கிறது. அதுபோலவே வருங்காலத்தில் அவர் மகோன்னதம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா? அது எப்படி சாத்தியமாகக்கூடும்? என்னுடைய வாழ்க்கை கனவுகள்தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன? என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா? நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும்? ஆதித்த கரிகாலர், நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று எந்த காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியுமா? இதுவரையில் 2-3 தடவை நந்தினியிடம் சிக்கிக்கொண்டு தப்பிப் பிழைத்தோம். மறுபடியும் அது முடியுமா? பழுவோர் இளையராணியை எண்ணியபோது வந்தியத்தேவனுடைய மனத்தில் ஒரு திகில் உண்டாயிற்று. அவள் அவனிடம் மிக்க பிரியமும் மரியாதையும் காட்டி பேசியதென்னவோ உண்மைதான். ஆனால் அவள் உள்ளத்தை அவனால் அறிய முடியவில்லை. ஏதோ ஒரு முக்கிய காரிய நிமித்தமாக அவனை அவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றியது. அதனாலேயே வந்தியத்தேவனிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாள். அது என்ன காரியமாக இருக்கும்? வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டிச் சென்றது. இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை. பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது. உள்ளே வீற்றிருந்த

0: பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான். குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான். வானதியைப் பற்றி இளைய பிராட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. நாலுபுறமும் அபாயங்கள் சூழ்ந்த இக்காலத்தில் கொடும்பாளூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டாள்? தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே. அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான். சற்று தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய இரண்டு காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இருவரும் யார்? ஹரிச்சந்திர நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் வந்து நின்று பேசியவர்கள் அல்லவா? வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லை என்பது உண்மையே. பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்புவதாகவே அவன் எண்ணினான். இதனால் அவள் பேரில் கோபம் கொண்டிருந்தான். ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. எனவே வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் அடைவாள். ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும்? சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டுக் கொள்ளாதே, உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானதுதான். ஆயினும் வானதியின் பல்லக்குச் சென்றதை காளாமுகர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்பத் திரும்ப அவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. இதோ குழந்தை சோதிடரின் வீடு வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாமே. அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளை கெட்டவில்லையே. வானதி தேவியும் குழந்தை சோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போலும். பழம் நழுவி பாலில் விழுந்தது. வானதி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு எண்ணி சோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் குழந்தை சோதிடரின் வீட்டிற்குள் இரண்டாம் முறையாக பிரவேசித்த போது அவனுடைய உள்ளத்தில் ஓர் அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த சிறிய வீட்டுக்குள்ளேதான் முதன் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான். அவளுடைய தேனினும் இனிய தீங்குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கேதான் இந்த நினைவுகள் எல்லாம் அலைமோதிக்கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன. அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன, உள்ளம் இனித்தது, உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது. சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வா அப்பனே, வா வா வா, வாணர் குலத்து வல்லத்தரையன் தானே
0: என்றார். ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, சோதிட சாஸ்திரம் பயில்றதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனத்தில் வைத்துக் கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி, ஒரு வினாடியில் நூற்றில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும். போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா? அதை உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையோ? உண்டுண்டோ, உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலிற்றுத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வந்தியத்தேவன் ஒரு காரியத்துல இறங்கினா தேவையில்லாம நாலு தடங்கல்களை வலிய வரவழைச்சுக்குவான். ஆழ்வார்க்கடியானும் நாலு வேலைகளை குறுக்க எந்த தடங்கள் வந்தாலும் சிக்கிக்காம முடிச்சுடுவான். வழியில எத்தனையோ பேர் போவாங்க, சம்பந்தம் இல்லாம தலையிட்டு சிக்கிக்காதேன்னு இப்ப கூட திருமலையப்பன் சொன்னான். வல்லவரையனின் கிண்டலை பாருங்க, நீர் என்னோடு வழியில் சேர்ந்துப்பீங்கன்னு சொன்னாங்க, இப்போதான் பார்க்குறேன். வழிங்கிற சொல்ல வச்சு ஒரு விளையாட்டு. நேர்களே, கூடுதலாக சில குறிப்புகளை பார்க்கலாம். நீ குதிரையில் போகிற, நான் கால்நடையாக வரேன், நாம் எப்படி சேர்ந்து போக முடியும்? நீ கொள்ளிடக்கரையில் போயிரு, நாளை காலை அங்கே நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன்னு வந்தியத்தேவனிடம் ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான் அல்லவா. கும்பகோணத்துக்கு வடக்கே காவேரி, அதற்கும் வடக்கு

0: இங்கு கும்பகோணத்திலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் ஓடுது. இப்பவே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு. மழைக்கான அறிகுறியும் தெரியுது. நாளை காலையின திருமலையப்பன் சொன்னதுக்கு இவை மட்டும்தான் காரணங்களா? சரி, சத்திரம் சாவடி பேச்சு வழக்கில் இது என்ன சத்திரமா சாவடியான்னு கேட்பதுண்டு. சத்திரம் சாவடி ரெண்டுமே அந்த நாளில் வழிப்போக்கர், யாத்திரிகர், வணிகர் இவங்கெல்லாம் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்ட பொது இடங்கள். சத்திரத்தில் இலவசமாக உணவும் கிடைக்கும். சாவடியில் தங்கலாம், ஆனால் பெரும்பாலும் மக்கள் கூடி பேசுவதற்காக அமைக்கப்பட்டது. வழிப்போக்கர்களுக்கு மக்கள் விரும்பினா அன்னதானம் செய்யலாம். ஜோதிடக்கலையின் பல கூறுகளில் குழந்தை ஜோதிடர் குறிப்பிட்ட தசை, புக்தி இந்த ரெண்டையும் பார்க்கலாம். தசை ஒருவரின் வாழ்நாளில் கோள்கள் ஆட்சி செலுத்துகிற கால அளவு. எடுத்துக்காட்டா, சுக்ரன் 20 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்துகிற கிரகம். இது சுக்கர தசை. புக்தி தசையின் ஒரு பகுதி. சுக்கரனின் 20 ஆண்டுகள் ஆதிக்கத்தில் சுக்கரனுடைய பங்கு, அதாவது சுய புக்தி 40 மாதங்கள். அடுத்து சூரியனின் புக்தி 12 மாதங்கள். இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. நடுக்கடலில் சுழி காற்றில் சிக்கிக்கிட்ட போது வல்லவரையனின் மனக்குரலை நினைவுபடுத்திப்போம். நடுக்கடலில் மரணம், அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை பார். மறுபடியும் பார்க்க நேர்ந்தா மறுபடி பார்ப்பது ஏது? இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், கேட்பானா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: சிட்டுக்குருவி படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்கள்.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட்

0: நாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமானு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துருப்போனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க

0: வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. இரவு 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா

0: 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. பூச்சூடவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது KG யேசுதாஸ் குரலில் சிகரம் திரைப்பட பாடல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போம். முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். அபூர்வ சகோதரர்கள்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 நாடக மலர், இதில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் ஒலிபரப்பாகும். திரைக்காலத்திலேனே குரு சிஷ்யன் படத்திற்காக உழைக்கும் குரல்கள் மனோ, சித்ரா.

0: இதுவரை திரைகானம் ஒலிகுலாவர கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள் ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1,000 ரூபாயும் அடுத்த கட்டமாக 2,000 ரூபாயும் மூன்றாவதாக 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4,000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCCயில் சமீப காலமாக மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்தை

0: செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும் அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை இராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் இராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று இராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் ₹30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல் பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ₹67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொளி விளக்குகளால் ஒளிரும் காட்சி கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்டு அவர் அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும் அப்பகுதியில் புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இது போன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள

0: மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும், மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்தவிடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திகள், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும், உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும், விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்

0: மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டியறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 இரண்டு விக்கெட் இழப்பிற்கு 90 எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 125 எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இடம்பெறுவது பண்ணை செய்தி, கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பிறகு எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்று நீரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது.

எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று பயன்பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை தடுக்க வேண்டும். எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், இதனைத் தொடர்ந்து 661-1232, 661-1432 இந்த எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீண்டும் இந்த தொலைபேசி இலக்கம் 661-1232, 661-1432. மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: அப்பப்பப்பா, ஒரு ஓரமா போக மாட்டீங்களே. உங்க கூட என்னால ஓட்டப்பந்தயமா ஓட முடியாது. எனக்கும் வயசாகுதுல்ல. ஏதோ மேய்ச்சலுக்கு உங்க எல்லாரையும் ஓட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க பசிக்கு புள்ள திங்க வேண்டியது உங்க வேலைதான். நான் அப்படி போய் வர போறமா உட்காடுறேன்.
1: அச்சுச்சோ, கால்ல வேற முள்ளு குத்திடுச்சே, என்ன பண்றது? இந்த மனுஷன் ஒரு வேலையை சொன்னா செய்யறாரா பாரு. அம்புட்ட வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கை கால் நல்லா இருந்தாதான் நான் வேலையை பார்க்க முடியும். இப்போ அதுக்கும் அம்பு வந்துடுச்சு இந்த முள்ளு குத்தி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல.
0: யாரங்க இந்த புள்ள வெண்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒத்தியில் வர வந்திருக்கு. சரி சரி.

0: குரல் கொடுப்போம், வெண்பா வெண்பா.
1: யாரு நம்மளை கூப்பிடுறது? ஓ, நம்ம மருதாணி. நல்ல வேலை அந்த பிள்ளையாச்சும் இங்கே இருக்கு. எனக்கு ஏதாவது உதவி பண்ணும். மருதாணி இங்கே வாயே, என் காலில் முள்ளு குத்திடுச்சு பிள்ளை.
0: இதோ இதோ நானே அங்கிட்டு வாரேன். நீ அப்படியே அந்த வரப்பு மேலே உட்காரு. என்ன பிள்ளை, காலில் முள்ளு குத்திடுச்சா? முள்ளை எடுத்துட்டியா?
1: முள்ளை ஒரு வழியாக எடுத்துட்டேன் பிள்ளை, ஆனால் வழி தான் இருக்கு.
0: சரி சரி, உன்கிட்ட இருக்கிற அந்த விறகை கொடு, நான் எடுத்தாந்து வீட்டாண்ட கொடுக்குறேன்.
1: உனக்கு எதுக்கு பிள்ளை சிரமம்?
0: அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லை, வா போகலாம்.
1: சரி, நீ சொன்னால் கேட்க வா போகிற. மருதாணி நீ அப்படியே எங்கள் வீட்டுக்கு வா பிள்ளை. வந்து வீட்டில் கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு போ. குடிச்சதுக்கப்புறம் உனக்கு தெம்பாக இருக்கும். அதுக்கப்புறமா உன் வேலையை பாரு.
0: அதுவும் சரிதான், இந்த வெயில் காலத்துக்கு கூழும் மோரும் நல்ல உணவாச்சே.
1: மருதாணி பாரு, உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்ததில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்.
0: என்ன புள்ள விஷயம்?
1: நம்ம ஊர் சமுதாய கூடத்தில் நம்ம கால்நடைகளை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி தீவனத்தை கொடுக்கணும், இன்னும் புது புது தகவல்களை சொல்ல போகிறதா நம்ம பட்டக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க புள்ள. நீயும் வா, நாம் ஒரு 8 அங்கே போய் விவரத்தை கேட்டுப்பட்டு வருவோம்.
0: சரி வெண்பா, நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, இப்போவே போய் விவரத்தை கேட்போம்.
1: மருதாணி யார் தெரியுமா தகவல்களை சொல்ல போகிறாங்க? குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் பற்றி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்களாம். நாம் கவனமாக கேட்போம்.
2: அன்பார்ந்த விவசாய பண்ணையாளர்களே, குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்துருப்போம், விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த காங்கேயம் தாராபுரம் இந்த ஏரியாவில் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலங்கிறது ஒரு பிரபலம் அடைந்த ஒரு மேய்ச்சல் முறையாகும். அதாவது இந்த குரங்காடு வேளாண் காடுகளில் பொதுவாக கிழுவை மரத்தை வச்சு அவங்க வந்து அதை வேலியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கிழுவை மரத்தில் வந்து புரதச்சத்து பார்த்தீங்கன்னா 15-17% இருக்கும். அதாவது நல்ல ஒரு புரதம் தரக்கூடிய ஒரு பசுந்தீவன பயிராக இருக்கும் அது. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வெல்வேல் கருவேல் அந்த மரங்கள் அதில் இருக்க விதைகள் அதை வந்து ஆடுகள் சாப்பிடும். அதோட புரதச்சத்து 6-7% வரைக்கும் இருக்கும். மேலும் அந்த ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கி இருப்பாங்க. அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யப்பட்டது தான் குரங்காடு மேய்ச்சல் நிலம். இந்த மேய்ச்சல் நிலத்துல ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு அதுக்கு தேவையான அருந்து வசதியையும் அங்கேயே உள்ளே செய்து வச்சிருப்பாங்க. இது வந்து பொதுவா வந்து விவசாயிகள் அவங்களோட வசதிக்காக செய்யப்பட்ட ஒரு முறைன்னு சொல்லலாம். அதாவது 100 ஆடு அல்லது 20 மாடு வச்சிருக்கவங்க வந்து அதற்கான ஏரியா 1 ஏக்கர், ஏன்னா அங்க வந்து வறண்ட பூமி தான். அந்த பூமியில வந்து மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலமா அந்த இந்த முறையை பயன்படுத்தினாங்க. இது வந்து குரங்காடு முறையில வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம். ஆனா இந்த குரங்காடு முறையில என்ன ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னா புல்வகை தீவனங்களை ஓரளவுக்கு ஆடுகளும் மாடுகளும் மேய்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அதில் இருக்க கொழுக்கட்டை புல் வந்து ஒரு புல்வகை பசுந்தீவனம், அதை வந்து ஆடுகள் மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். சிறிய ஆட்டுக்குட்டிகள் வந்து கிழவை மரத்தில் வந்து மேலே ஏறி அதோட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அப்போ வந்து அதில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. இந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறப்ப அது வந்து ஆடுகளோட அதாவது குட்டிகளோட வளர்ச்சி வந்து குறைந்து காணப்படுது. அவை வந்து புல்வகை தீவனத்தை மட்டும்தான் மேய்ந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு முதல் 2 மாதங்கள் அல்லது 2.5 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் புல்வகை பசுந்தீவனத்தை அதாவது கொழுக்கட்டை புல்லை மட்டும்தான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப அதுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த குரங்காடு மாதிரியை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்து, அதாவது விவசாயிகளுக்கு கொஞ்சம் பலன் தர மாதிரி மாற்றம் செய்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். அதில் பார்த்தீங்கன்னா குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் கொழுக்கட்டை புல்லோட 3-1% அப்படிங்கிற அளவில் முயல் மசாலா நம்ம விதைப்பு செஞ்சோம். அப்படி விதைப்பு செஞ்சதுனால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விவசாயியோட கதை தான் இது. அதாவது அவர் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஆடுகள் ஒரு 200 ஆடு வளர்த்திக்கிட்டு இருந்தார். அதில் வந்து முந்தி வந்து குரங்காடு முறையில் தான் வெல்வேல் அதாவது கிழவை மரம் அமைத்து உள்ள மரங்கள் வெல்வேல் மரம் இருந்துச்சு, உள்ளே வந்து கொழுக்கட்டை புல் இருந்துச்சு, அதில் வந்து ஆடுகளை செம்மறி ஆடுகளை வளர்த்திக்கிட்டு வந்தார். ஆனால் அவருக்கு வந்து அந்த தீவன பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் வந்து எங்களை நாடி எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டப்போ, நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் அது கூட முயல் மசாலா கலந்து விதைங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஆடுகளுக்கு சிறந்த தீவனமாக அது நல்ல சிறந்த புல் மேயறதுக்கான ஒரு நிலமாக இது அமையும் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் வந்து நாங்கள் சொன்ன விகிதத்தில் அதாவது 3-1 விகிதத்தில் கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலையும் விதைப்பு செஞ்சார். அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முயல் மசால் முளைத்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அவருக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் முயல் மசாலா கொழுக்கட்டையோட சேர்த்து விதைக்கும் பொழுது ஆடுகளுக்கும் அவற்றோட குட்டிகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் கிடைச்சிது. அதனால குட்டிகளோட எடை வந்து அதிகரித்து காணப்பட்டது. அந்த குட்டிகள் ஈனும் திறன், ஒரு குட்டி போட்டு விட்டுருந்துச்சுன்னா 2 குட்டி போட ஆரம்பிச்சது,

ஈனும் திறன் அதிகரிச்சது. அதே போல குட்டிகளோட எடை வந்து 8 மாதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிகரிச்சது. இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது அதுல வந்து முயல் மசால் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 8 மாத குட்டியோட எடை பாத்தீங்கன்னா 14 to 15 kilo தான் இருந்துச்சு. ஆனா இந்த முயல் மசாலை உள்ளடக்கிய மேய்ச்சல் நிலத்துல செம்மறியாட்டு குட்டிகளின் எடை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 8 மாசத்துல 1 to 1.5 kilo அதிகமா இருந்துச்சு. அதாவது 14 to 15 kiloக்கு பதிலாக 16 to 17 kiloவாக இருந்தது. அதனால ஒரு டி மூலம் அவருக்கு வந்து 1 to 1.5 kilo அதிக அளவு எடை கிடைச்சது. இவர் வந்து 200 ஆடு வளர்த்துறாரு, அதனால இவருக்கு வந்து ஒரு 300 கிலோ எடை அதிகமா கிடைச்சது. இதன் மூலம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்ச ரூபாய் வருமானம் அதிகமா கிடைச்சது அப்படிங்கிறது இந்த வெற்றி கதை. இவர் வந்து இவர் சொன்ன இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல நம்ம புதிய தொழில்நுட்பமா வேற எதுவுமே பண்ண கிடையாது, அதுல வந்து நம்ம கொழுக்கட்டை பல்லோட சேர்த்து முயல் மசாலா வச்சிருக்கோம். இதுதான் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல நம்ம பண்ண ஒரு சிறிய மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ விவசாயிகள் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்து இதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க விவசாயிகள், 4-5 விவசாயிகள் வந்து இதை முயல் மசால் விதைகள் எங்கே கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து விதைப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் இவர் பண்ணையில் வந்து கோழிகளும் இருந்துச்சு, நாட்டுக்கோழிகள் வளர்த்துருந்தாரு. அந்த நாட்டுக்கோழிகளும் அந்த முயல் மசாலா போய் சாப்பிட ஆரம்பிச்சுது. இப்போ வந்து அதோட முட்டையில் இருக்க மஞ்சள் கருவோட கலர் வந்து அடர் மஞ்சள் நிறமாக மாறி இருந்துச்சு. இதனால் அவரோட முட்டைகளுக்கு அதிக அளவு டிமாண்ட், அதாவது கிராக் அதிக அளவு தேவை ஏற்பட்டுச்சு. அதனால இவரோட முட்டைகளோட விலையையும் இவர் வந்து 2 ரூபாய் அதிகப்படுத்திட்டாரு. அதன் மூலமாகவும் அவருக்கு வந்து வருடத்திற்கு ஒரு 15,000 அதிக அளவு வருமானம் கிடைச்சது. அப்ப இந்த குரங்காடு மேய்ச்சல் தரையில நாம கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலா விதைக்கிறது மூலமா ஒரு சாதாரண ஒரு 200 ஆடு வச்சிருக்க விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் அதிகமாக கிடைக்குது. இதில் வந்து நம்ம பெரிய தொழில்நுட்பங்கள் எதையும் பயன்படுத்துறதுல கூட நம்ம முயல் மசாலா விதைப்பு செய்கிறோம், அவ்வளோதான். இது மட்டும்தான். இப்போ சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது ஏன் முக்கியமாயிருச்சு? இது மாதிரி குரங்காடு சிஸ்டம் அல்லது சாதாரண இதில் மேய்ச்சல் நிலத்தில் வந்து நம்ம விதைப்பு செய்து கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பலாமே, ஏன் சுழற்சி முறையில் மேய்ச்சல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது தற்போது பிரபலமடைந்து வரும் மேய்ச்சல் நிலப்பரப்பு மேலாண்மையின் ஒரு பகுதி. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளி தொடர்ந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும் போது எல்லா மாடுகளும் அப்படியே மேலோட்டமா மேய்ஞ்சிட்டு முடிச்சுட்டு போயிடும். அடுத்தது வந்து பின்னாடி வர மாடுகள் வந்து அதை மேயாம போயிடும். அப்ப வந்து அதுகளுக்கு தேவையான அளவு புல் வகையோ அதுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சதோ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா சுழற்சி முறை மேய்ச்சல் நிலப்பரப்பை உருவாக்குற மூலமா அந்த மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்ம சிறு சிறு பாகங்களா பிரிச்சு அதுல இருக்க என்னென்ன புற்கள் இருக்கு, அதோட சத்துக்கள் என்ன, அதோட வளரும் திறன் என்ன, அது எவ்வளவு அளவு விளைச்சலை கொடுக்குது, இது எல்லாம் வந்து நம்ம ஒரு கணக்கீடு செஞ்சு அதுல வந்து எவ்வளவு ஆடுகளை எவ்வளவு நாள் நம்ம மேய்க்க முடியும் அல்லது எவ்வளவு மாடுகளை எவ்வளவு நாள் மேய்க்க முடியும்னு ஒரு கணக்கீடு செஞ்சுதான் நம்ம அந்த சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்தையே நம்ம உருவாக்குறோம். அப்படிங்கிறப்ப கால்நடைகளுக்கோ ஆடுகளுக்கோ தேவையான அளவு புல் வகை, அதாவது தேவையான பசுந்தீவனம் கிடைச்சதை நம்மளால கண்டிப்பா உறுதி செய்ய முடியும். இப்ப வந்து சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கால்நடைகளின் உற்பத்தி திறன் மற்றும் உற்பத்தி நிலையினை பொறுத்து மாற்றி அமைக்கும் வசதி உள்ளது. எனவே தீவனத்திற்கான செலவினை நம்ம வந்து கணிசமா குறைக்க முடியும். சுழற்சி முறையில வந்து கரெக்டா மேய்ஞ்சிட்டு வரப்ப நம்ம அடர்தீவனம் அளவை குறைச்சிக்க முடியும். அதனால நம்ம செலவினத்தை ஓரளவுக்கு கணிசமா குறைச்சிக்க முடியும். போதிய கால அவகாசம் புற்கள் வளர்வதற்கு தரப்படுவதால் மண்ணின் தரம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அதாவது பயிர் வளர்றதுக்கு தேவையான டைம் கொடுக்கறோம். அதாவது ஒரு மேய்ச்சல் தரையில 20 நாள் மேய்ச்சலுக்கு உட்படுத்த பிறகு அந்த மேய்ச்சல் தரையில மற்ற மாடுகளோ ஆடுகளோ மேய்வதில்லை. அதனால இங்க வந்து புல் வகைகள் வந்து வளர்றதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறதுனால நம்ம வந்து தேவையான, அதாவது எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தை வந்து அதிக அளவு உபயோகிக்காம தேவையான அளவு பசுந்தீவனத்தை சரியான முறையில உற்பத்தி நம்ம செய்ய முடியும். இது மேலும் கலை மேலாண்மைக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு சுழற்சி மேய்ச்சல் முறைக்கு நம்ம பொதுவா இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையை உருவாக்குவதற்கு முன்னாடி ஆரம்ப செலவு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அந்த நிலப்பரப்பை சுத்தி வேலைகள் அமைக்கணும், அதை வந்து சிறு சிறு பகுதிகளாக தடுக்கணும், நீர்ப்பாசன வசதி செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு ஆரம்ப நிலை கட்டத்துல வந்து இதற்கான செலவினம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனா நாம வந்து புற்களோட தரம் மற்றும் உற்பத்தி, கால்நடைகளுக்கு கிடைக்கும் புற்களோட அளவு மற்றும் சத்து, இது எல்லாமே நம்மளால கணக்கீடு செய்ய முடியும். அப்ப வந்து கால்நடைகளுக்கு இவ்வளவு புற்கள் மேய்ச்சல் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கீடு செஞ்சோம்னா இவ்வளவு அடர்த்தீவனங்கள் நம்ம குறைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கறத விவசாயிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறப்ப அவங்களோட அடர்த்தீவன செலவினை வந்து நம்ம பெருமளவு குறைக்க முடியும். முந்தி காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிலப்பரப்பு இருந்துச்சு, கால்நடைகளின் எண்ணிக்கையும் குறைவா இருந்துச்சு. அதனால நம்ம கால்நடைகளை வளர்ற புற்களை மேய்ந்து அதை வந்து பாலாவும் இறைச்சியாவும் நம்மளுக்கு உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பெருகி வரும் மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா பொதுவா புறம்போக்கு நிலங்களாலும் சரி மற்ற நிலங்களா இருந்தாலும் சரி நிலத்தோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. விவசாயம் செய்ய வேண்டிய நிலத்தோட அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சமான நிலத்தில் அதாவது குறுகிய நிலப்பரப்புல இருந்து அதிக அளவு தீவனம் உற்பத்தி செய்யறது தான் நம்மளோட இப்போ முக்கிய நோக்கமாக உள்ளது.

இந்த முறையில அதுவும் ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சல் முறைங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால மேய்ச்சலுக்கு சிறந்த நிலத்தை உருவாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமையா உள்ளது. அந்த மேய்ச்சல் நிலத்தை சரியான முறையில் உருவாக்கி பராமரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்பதான் வந்து ஆடுகளுக்கான தீவனத்தை அல்லது ஆடுகளுக்கான தீவனத்தை நம்ம உறுதி செய்ய முடியும். இப்ப வந்து பொதுவா ஒரு சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எடுத்துக்காட்டா எங்க நிலையத்துல வந்து 1.6 ஏக்கர் நிலப்பரப்பு இருந்துச்சு. அதுல வந்து நாங்க சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் அமைக்க முன்னேற்பாடு செய்து அதை வந்து அந்த பகுதியை வந்து சமமான பகுதிகளா பிரிச்சுக்கிட்டோம். அதாவது 1.6 ஏக்கர் நிலத்தை 40 சென்ட் 40 சென்ட் 40 சென்ட் 40 சென்ட் அப்படின்னு 4 பகுதிகளா பிரிச்சுக்கிட்டோம். அந்த 4 பகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா குளுக்கட்டை புல்லும் முயல் மசாலும் 3:1 என்கிற விகிதத்துல விதைப்பு செஞ்சோம். அது வந்து ஒவ்வொரு பகுதியையும் நம்ம படாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேய்ச்சல் நிலம் அந்த படாக்கை சுத்தி நம்ம வந்து பசுந்தீவன மரங்கள் சூபாபுல், ஒதியன், கல்யாண முருங்கை இந்த மாதிரி மரங்களை நம்ம நடவு செஞ்சோம். இதுல வந்து நாங்கள் கணக்கீடு செஞ்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 சென்ட்லேருந்தும் நம்ம 20 ஆடுகளை 20 நாளுக்கு

0: அப்படின்னு சொல்லலாம். அந்த மேய்ச்சல் நிலம், அந்த படாக்க சுத்தி நம்ம வந்து பசுந்தீவன மரங்கள், சூபாபுல், ஒதியன், கல்யாண முருங்கை இந்த மாதிரி மரங்களை நம்ம நடவு செஞ்சோம். இதுல வந்து நாங்கள் கணக்கீடு செஞ்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 சென்ட்ல இருந்தும் நம்ம 20 ஆடுகளை 20 நாளுக்கு நம்ம மேய்ச்சல் நிலைக்கு உட்படுத்த முடியும். ஏன்னா மொத்தமாக இந்த புல்வெளி பரப்புலேருந்து கிடைக்கிற விளைச்சல் பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு ஒரு முறையில் 5.7 டன்லேருந்து 6 டன் வரைக்கும் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும். இந்த விளைச்சலை பயன்படுத்தி நம்ம 20 ஆடுகளை 20 நாளைக்கு ஒரு மேய்ச்சல் இடத்துல நம்ம மேய்ச்சல் செய்ய வைக்கிறதுனால ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது. ஒரு 20 நாள் முடிஞ்சோடனே அதே ஆடுகள் வந்து ரெண்டாவது நிலத்துக்கு போயிடும், அதாவது படாக் 2 அதுக்கு போயிடும். இப்போ முதல் அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அறுவடை செஞ்சிருச்சு, அதாவது மேய்ஞ்சு முடிச்சிருச்சு. அந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து நம்ம மறுபடியும் பராமரிப்பு செய்யணும். அதில் இருக்க களைகள், 1-2 களைகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலுரம் கொடுத்து அதுக்கு வந்து நீர்ப்பாசன வசதியும் ஏற்படுத்தி தரணும். அப்படி செய்யறது மூலமாக இந்த புற்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஆடுகள் வந்து ரெண்டாவதுக்கு போயிட்டு 3வது நிலத்திற்கு அடுத்த 20 நாள் கழிச்சு போகும், 4வது நிலத்திற்கு அதுக்கு அடுத்த 20 நாள் கழிச்சு போகும். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 60 நாள் வந்து மேய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் முதல் சுழற்சி மேய்ச்சல் தளத்திற்கே வரும். அப்படிங்கிறப்ப அந்த புற்களுக்கு வளர்றதுக்கு தேவையான நாட்கள் 60 நாள் கிடைச்சிருக்கு. நம்ம தண்ணீர் வசதியும் கொடுத்துருக்கோம், உரங்களும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து தேவையான நம்ம சொன்ன அளவான புல்லோட விளைச்சல் வந்து 6 டன் அளவுக்கு வந்துடுது. அப்போ வந்து ஆடுகள் வந்து அதோட தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய முடிகிறது. இந்த மாதிரி சுழற்சி முறை மேய்ச்சல் தரைகளை அமைச்சு விவசாயிகள் வந்து மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ மேய்ச்சலை மேற்கொள்ளும் பொழுது நிலத்தோட உற்பத்தி திறனும் அதிகரிக்க முடியும், மாடுகளோட திறனையும் அதிகரிக்க முடியும், மேலும் கால்நடைகளுக்கு தேவையான அடர்த்தி வனத்தின் தேவையை குறைக்க முடியும். இதுதான் வந்து இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையில இருக்க ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து குரங்காடு மேய்ச்சல் முறை, சுழற்சி மேய்ச்சல் முறைகளை பயன்படுத்தி வறண்ட பூமியில் உள்ள கால்நடைகள் அல்லது சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்துமாறு அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன மருதாணி, குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் பத்தி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகுந்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: ஆஹா, இதில் விவரங்க, இத்தனை நாளா இது தெரியாமல இருந்துட்டேன். ஆடு மாடு வளர்ப்பு செய்யறவங்களுக்கு பொன்னான விவரங்களை இவங்க சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம் புள்ள, இந்த பொன்னான விவரத்தை நம்ம முறையே கடைப்பிடிச்சா கால்நடை வளர்ப்பு மூலமா பல மடங்கு லாபத்தை நாம பார்க்க முடியும்.
2: நிச்சயம் என்பா, இது மாதிரியான தகவல்களை சொல்ல இவங்க இருக்கும்போது இனி நம்ம உழைப்பையே மூலதனமா போட்டு நம்ம கால்நடைகளை வளர்க்கலாம்.
1: நல்லா சொன்ன புள்ள. எந்த காலகட்டத்திலையும் வேளாண்மையும் பண்ணை தொழிலும் முதன்மையா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஆலோசனைகளை கேட்டுதான் நாம நடக்கணும். சரியான நேரத்துக்கு தான் நான் உனக்கு இதை தெரிய வச்சிருக்கேன், நீயும் அதை சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்க.
2: நிச்சயம் என்பா, நாளைக்கே இதுக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம். அப்ப நான் புறப்படுறேன், மேய்ச்சலுக்கு விட்ட ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். நான் வாரம் புள்ள.
1: சரி புள்ள.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண்வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சுமார் 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு முறையே 400,000 மற்றும் 200,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் துவரை 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் 15-20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயறு வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இதற்கான நில தேர்வு, நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயறு வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். இதற்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னை நார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு

கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் மாசிப்பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி. விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன் டாசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி. 1 ஹெக்டேருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளை 3 பேக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் 500 மில்லி ஆறவைத்த அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பேக்கெட் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணில் உள்ள மணிசத்தை பயிர்கள் கிரகித்து கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மேலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4.5 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும். பார்சல் முறையில் 2 அடி பார் அமைத்து அதன் 2 புறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 5 டன் தொழு உரம் இடுவது சாலச் சிறந்தது. ரசாயன உரங்கள் இடும் முன் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடல் வேண்டும். பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிர்களுக்கு தேவையான உர அளவினை பற்றி தெரிந்து கொள்வோம். மணிசத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இட வேண்டும். இரவை பயிர்களுக்கு தற்போது ஹெக்டேருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது. விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை 1 ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். TNAU பயிர் அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இதை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒருமுறை தெளித்தால் போதுமானது. இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோஃபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒருமுறை தெளிக்க வேண்டும். கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். கலவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதை பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம், வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை

0: உடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு 1 முறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள் உறை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகோசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தால் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணை

0: பணிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 13.2 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகைன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் தவசி படத்திற்காக சங்கர் மகாதேவன், சித்ரா சிவராமன்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் தொடர்ந்து காசி படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி

0: மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சமுத்திரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அரிஹரன், ஹரிணி.

0: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
1: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
0: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
1: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
0: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
1: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக ரம்மி படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் வி வி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன்.

வழித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:15 10 மணிக்கும். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். எழுதியவர் பி. சிவசுப்பிரமணியன்.
2: அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
3: எழுந்துடுறா, எழுந்துடுறா ரவீந்தா. முத முதல்ல இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போற, நல்லபடியா போயிட்டு வாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா.
2: ஓகேப்பா.
4: அடடே, சப் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஒரு சல்யூட்.
2: பாருண்ணா, போதும்ண்ணா, போதும். ஏன் இப்படி?
4: டேய், இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்ன கம்பீரம், என்ன பெர்சனாலிட்டி, சும்மா மிரட்டுறப்போ.
2: அண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஆனா ஒண்ணு, உங்களோட கைடன்ஸால தான் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலையே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதாண்ணா உண்மை.
4: உன்னோட ஹார்ட் ஒர்க், இடைவிடாத முயற்சி, தொடர்ந்த பயிற்சி, இது எல்லாம் தாண்டா உனக்கு இந்த வேலையை தேடி கொடுத்துருக்காரு விந்தா.
2: ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
5: என்ன, அண்ணனும் தம்பியும் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாத்தலான்னு கிளம்பிட்டீங்களா?
2: கண்ணண்ணா, நான் இன்னைக்கு எஸ்ஐ வேலையில ஜாயின் பண்ண போறேன், என்ன விஷ் பண்ணுங்கண்ணா.
5: ஆல் தி பெஸ்ட் எஸ்ஐ, ஆல் தி பெஸ்ட். நாடு இப்ப இருக்கிற நிலைமையில நீதி நியாயம்னு சினிமாவில வர்ற போலீஸ் மாதிரி வெறப்பா நிக்காத, நாணல் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போ, அப்பதான் பொழைக்க முடியும். என்ன, சரியா?
4: டேய், சும்மா இருடா கண்ணா. உன்ன மாதிரி அவன் ஒன்னும் பிசினஸ் பண்ணல, வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒன்னும் தேவையில்லடா. அத உன்னோடயே ஓம் கூடவே வச்சுக்கோ.
5: ஓ, வக்கீல் சாரா, இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே.
4: டேய்,
5: சாரி அண்ணா, சாரி.
3: சரி சரி, நேரம் ஆகுது, எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்புங்க. அரவிந்தா ஐயா, எப்பவும் நேர்மையா இருக்கணும் ஐயா.
2: சரிப்பா.
3: யாரா இருந்தாலும் தப்பு செஞ்ச தண்டனைய கண்டிப்பா நீ வாங்கி தரணும்.
2: ஓகேப்பா.
3: அதே சமயத்துல நிரபராதிகள் தண்டிக்கப்படாம பாத்துக்கணும் ஐயா.
2: சரிப்பா.
3: அரவிந்தா, டா ஐயா.
2: அப்பா,
3: மறக்காம உங்க அம்மா படத்துக்கு முன்னால போய் மனசார வேண்டிட்டு போய்யா, அவ எப்பவும் உன் கூடயே இருப்பா.
2: அப்படியே செய்யறப்பா.
3: மூத்த பையன் வக்கீல், கடைசி பையனும் சப் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த கண்ணை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கணும்?
2: அப்பா, அப்பா போயிட்டு வரப்பா.
3: சரிப்பா, சரிப்பா, போயிட்டு வாப்பா.
4: எனக்கும் கோர்ட்டுக்கு நேராச்சுப்பா, நானும் கிளம்புறேன்பா.
3: சரி பாலு, சரி சரி.

0: அப்பா
1: கண்ணா நீ கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
0: அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன்.
1: டேய் கண்ணா இருடா, சொல்றேன்ல.
0: இல்லப்பா நேரா ஆயிடுச்சுப்பா, நான்
1: நில்லுடா. டேய் போயிட்டானா, என்னன்னு கேட்காமே அவன் பாட்டுல போயிட்டானே. கடவுளே, இவன் எப்பந்தான் திருந்த போறான்னு தெரியலையே.
2: யோ 408, வர வர போலீஸ் வேலை பாக்குறோமா இல்ல சமூக சேவை பண்றோமான்னு தெரியலையே ஐயா.
3: என்னவே 203 ரொம்ப அழுத்துக்கிறீரு. அவர் வந்ததுல இருந்து ஊரும் அமைதியாயிருச்சு, ஊர் மக்களும் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல, என்னவே சொல்றீரு.
2: அது என்னவோ உண்மைதான்.
3: யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தீரணுங்கிறதுல உறுதியா இருக்காருல.
2: ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஐயா.
3: அவரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் குற்றங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கியா.
2: அதனாலதான் நாம சோசியல் ஒர்க்கரா மாறிட்டோம்.
3: என்னையா 203, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான நம்ம வேலையே.
4: கோயில் தேரோட்டம் வர வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. அதிகமான அளவுல மக்கள் கூடுவாங்க, எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாம நம்ம போலீஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், புரியுதா?
2: எஸ் சார்.
4: அது மட்டும் இல்லையா, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு மேல நடக்கிற தேர் திருவிழா, 450 டன் எடையுள்ள பெரிய தேர, எந்த மெஷினும் இல்லாம முழுக்க முழுக்க மனுஷங்களாலேயே இழுக்கப்படுற தேர்.
3: அடிங்கப்பா,
2: நம்ம தேருக்கு இவ்வளவு சிறப்பா?
4: ஆமாயா, லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால நாம வர்ற மக்களுடைய தாகம் தீர்க்க நீர்மோர் கொடுக்கறது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குழந்தைகள் பெரியவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நம்ம சர்வீஸ மக்களுக்கு செய்ய தயாரா இருக்கணும். வர்ற பொதுமக்களுக்கு தண்ணி பந்தல் அமைச்சு தண்ணி கொடுக்கற வேலையை நீங்க தான் பொறுப்பா செய்யணும், புரிஞ்சுதா?
2: எஸ் சார், எஸ் சார்.
4: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல சட்ட விரோதமா கடத்தல் தொழில் நடக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதை செய்யறது யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செய்யறாங்க, இதையெல்லாம் ரகசியமா கண்காணிச்சு குற்றவாளிய நம்ம கையும் களவுமா பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
2: ஓகே சார்.
4: இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஓகே
2: ஓகே ஓகே சார்.
4: சரி, இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.
2: எஸ் சார்,
4: எஸ் சார்.
0: அப்பா, கொஞ்ச நாளாவே பேசணும் பேசணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அப்படி என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பா.
1: கண்ணா, உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாம போயிட்டு இருக்கு, என் காதுக்கு பல கெட்ட செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா, இது நல்லதுக்கு இல்ல. இதான் உண்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
0: நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பண்ணுன தப்ப விட நான் ஒன்னும் பெருசா பண்ணலையே.
1: என்னடா, என்ன தப்பு நான் கேக்குற? சட்டவிரோதமா கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கியாமே, அதோட உன் சகவாசமும் கொஞ்ச நாளா சரியில்லை, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என் மேல வீண் பழி சுமத்தாதீங்கப்பா.
1: டேய் கண்ணா, இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மரியாதை, நம்ம அந்தஸ்து, இதை எல்லாத்தையும் குளித்து ஒண்டி புதைச்சிடாதடா. இந்த தொழில் வேண்டாண்டா, வேண்டாண்டா இந்த தொழில், வேற தொழில் ஏதாவது நியாயமா செஞ்சு முன்னேற பாருடா. டேய்,
0: அந்தஸ்து, மரியாதை, குடும்ப கௌரவம், இது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களே, புதுசா பறக்க விட என்ன இருக்கு? அப்பா, கள்ளக்கடத்தலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, சொன்னா கேளுங்கப்பா.
1: சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதையா? என் காதல நான் கேள்விப்பட்டத சொன்னேன், பார்த்து நடந்துக்கோ. என்ன
4: கான்ஸ்டபிள்ஸ்?
2: எஸ் சார்.
4: அந்த கடத்தல் பெருவிழா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
3: இது வரைக்கும் ஒன்னும் தெரியலங்க சார்.
2: சார், நாங்களும் எல்லா பக்கமும் சல்லடை ஓட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம், ஒரு துப்பும் கிடைக்கலங்க சார்.
3: ஆமா சார்.
4: அப்படியா,

0: சரி டோனாத்ரி.
1: எஸ் சார்.
0: நீங்க போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் மேல ஒரு ஃபைல் ஒன்று வச்சிருக்கிறேன், அதை அப்பா கிட்ட கேட்டு சீக்கிரமா ஆயிட்டு வாங்க.
1: சரிங்க.
0: அதுல தான் தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள், டிராபிக் ரூட்ஸ், மற்ற எல்லா விவரங்களும் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வர்றப்ப எடுத்து வர மறந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா?
1: ஓகே சார். பப்பா என்ன புழுக்கம், என்ன புழுக்கம், ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா தான் காத்து சிறு சிறு சிறுன்னு அடிக்குது. அப்பாட. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அப்பா பாட்டு பாடிட முடியாது, சீக்கிரம் போய் ஃபைலை எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா இதுக்கு நம்ம எஸ்ஐ திட்டுவார். சரி சீக்கிரம் எஸ்ஐ வீட்டுக்கு போகணும்.
2: என்ன 203 சார், பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியுது.
3: கண்ணா, இப்ப கொஞ்ச காலமா உங்ககிட்ட பணம் நடமாட்டம் அதிகமா இருக்கிறத நான் பாத்துட்டு தான் இருக்கேன், இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
4: அப்பா, அது என் தொழில எனக்கு கிடைச்ச லாபம். நியூ டெக்னாலஜி அப்ளை பண்றேன், அதிக லாபம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான்.
3: அதுல ஒண்ணுதான் இந்த கடத்தல் பிசினஸோ?
4: ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இத புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல.
1: என்ன எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது. சரி உள்ள போகாம வெளியே ஓரமா நின்று என்ன நடக்குன்னு பாப்போம்.
3: டேய் கண்ணா, இந்த பாரு, உங்க அண்ணா ஒரு வக்கீல், உன் தம்பியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா நீ மட்டும் ஒரு கடத்தல்காரன். என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.
4: அப்பா, உங்களோட இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும், நான் வரேன்.
3: டேய் கண்ணா, இந்த பாரு, நான் இவ்வளவு சொல்லி நீ உன் பாட்டுல கேக்காம போயிட்டு இருக்கேன்னா, இந்த பாரு, இனிமே இந்த கடத்தல் தொழில நீ செஞ்ச நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
1: என்னையாது சத்தம் உள்ள ரொம்ப கேட்டுட்டு இருக்கு. சரி எட்டி பாப்போம். ஓ, எஸ்ஐ சாரோட அப்பாவும் அவர் அண்ணன் கண்ணனும் இல்ல, காரசாரம் பேசிட்டு இருக்காங்களே. சரி கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் காதை தீட்டி கேப்போம்.
4: அட போங்கப்பா, நல்லா பிடிச்சு கொடுங்க. பிடிச்சுதானே கொடுக்க போறீங்க? யாரு வேண்டான்னு சொன்னா வழிய விடுங்க. உங்க முதுகுல இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம்.
3: இதோட
4: விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்.
3: போடா போ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் இவன், திருட்டு பய.
4: போறேன், இனியும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
1: டேங்கப்பா, என்ன வேகம், என்ன ஆக்ரோஷம், நல்ல வேலைப்பா நாம அவர் கண்ணுல படல.
5: கடவுளே, நான் என்ன அவ்வளவு கொடுமையான பாவத்தைய செஞ்சிட்டேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
4: ஐயா ஐயா, வீட்டுல யாரு இருக்கா?
3: யாருப்பா அது வெளியில, என்ன வேணும்?
4: ஐயா, நான் 203 வந்திருக்கேன், எஸ்ஐ சார் அனுப்பி வச்சாங்க.
3: என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க?
4: எஸ்ஐ சார் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபைல வச்சிட்டு வந்துட்டாங்க, அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தீங்கயா.
3: ஓ, சரி அப்படியா, கொஞ்சம் இரு, அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
1: நல்ல வேலை நாம அப்பவே வந்துட்டோம்னு இவருக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் வீட்டு சமாச்சாரம் வெளியே தெரியக்கூடாதுங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன?
3: இந்தாப்பா, நீ கேட்ட ஃபைல் கொண்டு போய் கொடுத்துரு.
4: சரிங்க ஐயா, நான் அப்போ போயிட்டு வரட்டுங்களா?
3: சரிப்பா, போயிட்டு வா.
4: சார், இந்தாக்க சார், நீங்க கேட்ட ஃபைல். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேட்டு இந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன் சார்.
0: ஓ, வெரி நைஸ். 408-203.
4: எஸ் சார்.
2: எஸ் சார்.
0: நீங்க ரெண்டு பேர் மட்டும் என்கூட வாங்க, நம்ம நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
4: ஓகே சார்.
0: 203.
4: எஸ் சார்.
0: போய் ஜீப்பை ரெடி பண்ணுங்க.
4: ஓகே சார்.
2: ஜீப் ரெடி சார்.
0: சரி, நம்ம கிளம்பலாம்
1: சார்.
0: என்ன 203 சொல்லுங்க.
1: நீங்க வந்த பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல குறைஞ்சிருக்கு சார்.
0: சரி
1: மக்கள் எல்லாரும் பயம்

0: இல்லாம இருக்காங்க. எல்லாமே உங்களாலதான் சார்.
1: நான் மட்டும் இதுக்கு காரணம் சொல்லாதீங்க 203. உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு, பொதுமக்களோட கோஆபரேஷன், இதெல்லாம் இருந்ததுனால தான் என்னால் இல்லை நம்மளால் இதை சாதிக்க முடிஞ்சது.
0: ரொம்ப நன்றிங்க சார். மக்களோட நிம்மதி தான் நமக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். குற்றம் செய்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டுமே போலீஸோட வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு பொதுமக்களோட அன்றாட வேலைகளில் உதவுறதும் இந்த போலீஸ் வேலையோட ஒரு பகுதிங்கிறதையும் உணர வச்சிட்டீங்க சார்.
1: நோ, போதும் போதும், பாராட்டெல்லாம் போதும். 203, முதல்ல ரோட்டை பார்த்து உச்சி போட்டுங்க.
0: ஆமாம்,
1: நம்ம எல்லோரோட படமும் நாளைக்கு பேப்பரில் வந்துடும்.
2: என்னடா கண்ணா, ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா?
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்வம்.
2: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது.
3: ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை செல்வம்.
2: ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆமாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட

0: என்னடா கண்ணா, ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்வம்.
0: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை செல்வம்.
0: ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே புது பிஸ்னஸ்ஸு, அதை பற்றி யோசிச்சியா?
1: அது ஒன்றும் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா செல்வம்.
0: என்னது வேண்டாமா? டேய், அங்கே வாங்கி இங்கே கை மாத்திர வேலைடா, ஒன்றுக்கு 4 மடங்கு லாபம், ஏன்டா வேணான்ற?
1: இல்லைடா செல்வம், எனக்கு என்னமோ தெரியல, பயமாக இருக்கு. நியாயத்துக்கு புறம்பா இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட வேண்டாம்னு தோணுது. ஏற்கனவே இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பிஸ்னஸே நல்ல லாபத்தில் தான் போய்கிட்டு இருக்கு செல்வம். இதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாற்றி தினம் தினம் பயந்து சாகிற அந்த தொழில் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா.
0: டே கண்ணா, முத முதல்ல அப்படித்தாண்டா இருக்கும். கையில் கத்த கத்தையாக நோட்டை எண்ணி பார்க்கும்போது தான் அதோட அருமையே தெரியும். பிறகு அது உன்னை விட்டாலும் நீ அதை விட மாட்ட. நீ இப்போ தானடா முத முதல்ல இந்த தொழிலில் நுழைய போகிற, அதுதான் உனக்கு பயமாக இருக்கு, பயப்படாதடா.
1: இல்லைடா, எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னை கடுமையாக திட்டாரு. நானே உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன்னு வேற கோபமாயிட்டாரு. அவர் சொன்னதை நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் செல்வம். அவர் சொல்றது தான் சரின்னு பட்டுது. அதான் எதுக்கு புதுசாக இந்த தொழிலில் ஈடுபடுவானேன்னு நினச்சி பார்த்தேன்.
0: ஓ, சாருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சோ?
1: இல்லைடா, இதில் இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கெட்ட பேர் வருதே. அந்த தொழிலில் இறங்கி ஒருவேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வை, அப்போ எங்கள் குடும்பத்தோட கௌரவம், எங்கள் அப்பாவோட மானம் எல்லாம் கெட்டு போகும் தானே. வேணாண்டா செல்வம், இந்த தொழில் வேண்டாம்.
0: டே கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் அப்பாவை சமாளிக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
1: என்னடா சொல்ல வர்ற?
0: நாம் ரெண்டு பேரும் முகமுடி போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறோம். கத்தியை காட்டி உங்கள் அப்பாவை மிரட்டுறோம். இனி இந்த கடத்தல் தொழில் பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா உங்களையும் உங்கள் மகன் கண்ணனையும் குத்தி கொண்டுருவோன்னு ஒரு நாடகம் போடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இதை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டார். எப்படி என் ஐடியா?
1: வேணாண்டா செல்வம், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்.
0: சம்மதிக்க மாட்டியா? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலைனா உங்கள் அப்பாவை பற்றின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி சொன்னேன்னு வை, உங்கள் குடும்ப கௌரவம் காற்றுல பறந்துடும். ஜாக்கிரத, உங்கள் வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு உங்கள் அப்பாவை மிரட்டுறதுக்கு கிளம்புடா என் கூட.
2: என்ன
3: வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, லைட்டே போடல. 488 அந்த லைட்டை போடுங்க.
2: எஸ் சார்.
4: எஸ் சார்.
3: அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? பாலனா அண்ணா, பாலனா கண்ணா, அப்பா அப்பா
2: 2
3: அப்பா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. யாராவது ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க
2: சார். சார் மன்னிச்சிருங்க சார்.
3: என்ன
2: அப்பா இறந்துட்டாங்க?
3: என்ன சொல்றீங்க?
2: நாடி துடிப்பு ஒன்றும் இல்லை.
3: ஐயோ,
2: நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார்.
3: கடவுளே,
2: அழாதீங்க சார்.
3: அப்பா
2: சார், சார் எந்திரிங்க சார்.
4: என்ன
3: சொல்றீங்க?
4: பாருங்க, இந்த ரூம் ஓரம் ஓரத்துல ஓரத்துல பாருங்க, யாரோ இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க ஐயா.
3: யாரு? ஐயோ கண்ணா, அண்ணா அண்ணா அண்ணா, நீங்களா அது? அண்ணா என்னன்னா, அது கையெல்லாம் ஒரே ரத்தம், சட்டையெல்லாம் வேற ரத்தக்கிற. அண்ணா என்னென்ன நடந்துச்சு? அண்ணா என்னென்ன நடந்துச்சு? அண்ணா கொஞ்சம் வாயத்தை இருந்து சொல்லுங்க அண்ணா.
4: அவர் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அதான் பார்த்தாலே தெரியுது அவரை என்ன செஞ்சு.

0: நினைக்காதீங்க, உங்க அண்ணன் கண்ணன் தான் உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிருக்காரு.
1: என்ன பேசுறீங்க?
0: ஆமா சார், உங்க அண்ணன் தான் அப்பாவை கொன்னிருக்கணும்.
2: அரவிந்தா, இங்க என்னடா நடக்குது? போலீஸ் ஜீப் வேற வெளியில நிக்குது. ஐயோ அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா இந்த கோலம். அப்பா நீ அரவிந்தா, அப்பாவை கொன்னது யாரா? யாரா கொண்டு இருப்பாங்க? ஐயோ அப்பா, அப்பா
0: பாரு சார், வேற யாரு? உங்க தம்பி கண்ணன் தான்.
2: என்ன கண்ணனா?
0: ஆமா
2: கண்ணா. நீ யாடா?
0: உங்க வீட்டுக்கு வந்து ஃபைல வாங்கிட்டு வர்றதுக்கா வந்தேன்ல.
1: ஆமா.
0: அப்போ உங்க அப்பாவுக்கும் கண்ணன் சாருக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு.
2: அப்புறம் கான்ஸ்டபிள்,
0: உங்க அப்பா கண்ணன் சாரை திட்ட பதிலுக்கு கண்ணன் சார் உங்க அப்பாவை மிரட்ட.
1: எங்க அண்ணா அப்படி என்ன மிரட்டினாரு?
0: சண்டை பெருசாயி உங்க அப்பா கண்ணன் சார் அடிச்சுட்டாருங்க.
1: அப்படியா?
0: ஆமா சார். அதுக்கு கண்ணன் சார் என்ன சொன்னாரு தெரியுமா?
1: என்ன சொன்னாரு?
3: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்
0: அப்படின்னு சொன்னாரு.
2: அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள்?
0: பிறகு
3: அப்பா என்ன அடிக்கவும் செஞ்சிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டீங்க, அப்பா பிள்ளை உறவு அத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோட பலனை நீங்க உடனே அனுபவிப்பீங்க
0: அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பா டேய் என்னையே மிரட்டுறியான்னு கேட்டாரு. அதுக்கும் கண்ணன் சாரு,
3: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம், இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்
0: அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வேகமா போயிட்டார் சார். ஆனா இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் நினைக்கல சார். கடைசியில பெத்த தகப்பனைய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே. ஐயோ பாவம்.
3: அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க.
1: ஓகே ஓகே அண்ணா, 108
4: எஸ் சார்,
1: நீங்க ஜீப் போடுங்க.
4: ஓகே
1: 203
4: எஸ் சார்,
1: இவர் கையில விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துங்க.
4: ஓகே சார்,
1: ஸ்டேஷனுக்கு போய் மத்தத பேசிக்கலாம், அரெஸ்டிக்கும்.
4: சரிங்கய்யா.
1: 408
4: எஸ் சார்,
1: அந்த செல்ல இருந்து குற்றவாளி கண்ணனை விசாரணைக்கு அழைச்சிட்டு
4: வாங்க. எஸ் சார்.
1: உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். 408
4: எஸ் சார்,
1: நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வெளியேறுங்க.
4: ஓகே சார்.
1: அண்ணா இப்ப சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு? நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்கண்ணா, அப்பதான் உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க முடியும். பிளீஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா
5: தம்பி என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. நான் தான் கொலகாரன், நான் தான் கொலை பண்ணினேன், நான் தான்.
1: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னு தோணலண்ணா. இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது. பாப்போம், எல்லாம் கடவுள் செயல். 408
4: எஸ் சார்,
1: உள்ள வாங்க. இவரை செல்ல கொண்டு போய் அடைங்க.
4: எஸ் சார்.
2: என்னப்பா அரவிந்தா?
1: அண்ணா
2: கண்ணன் ஏதாவது சொன்னானா? என்ன காரணத்தினால இப்படி செஞ்சான்னு கேட்டியா? அவன் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையடா, என்னால நம்பவே முடியல.
1: கண்ணன் ஒரு பதிலும் சொல்லலண்ணா. ரொம்ப கேட்டா நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு அழ ஆரம்பிச்சிடறாரு. என்ன செய்யறதுனே புரியலண்ணா.
2: இப்படி பண்ணிட்டானடா, ச்சே, நம்ம குடும்ப மானம், நம்ம குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானடா.
1: கவலைப்படாதீங்க அண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். 408
4: எஸ் சார்,
1: எங்க இந்த 203 ஆளே காணோம், எங்கேயா போயிட்டாரு?
4: இந்த வர்றாரு சார்.
3: இதை வந்துட்டேன் சார், வந்துட்டேன் வந்துட்டேன். கூடவே ஸ்டேஷனுக்கு ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். விருந்தாளி சார், உள்ள வாங்க வாங்க.
1: 203 யாரையாது கையில விலங்கோட? அட இது செல்வம்ல, நம்ம கண்ணண்ணனோட ஃப்ரெண்டு.
2: ஆமா செல்வம், நீங்க எப்படி?
1: 203 என்னது, இவரையும் கைது பண்ணிருக்கீங்க? இவர் என்ன தப்பு செஞ்சாரு?

0: எஸ்ஐ சார், உங்க அப்பாவை கொலை செஞ்சது உங்க அண்ணன் கண்ணன் இல்ல.
1: அப்புறம்
0: இதோ இந்த திருட்டுப்பாய செல்வம் தான்.
1: என்னது, இவரா கொலை செஞ்சாரு?
2: என்ன செல்வமா? இந்த செல்வமா எங்க அப்பாவை கொன்னது? இவன் என் தம்பி கண்ணனோட ஃப்ரெண்டாச்சே.
0: ஆமா சார், உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன்
1: தான். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா
0: ஐயா? நாம உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி காமன் சோர் ஓரமா இருட்டுல ஒரு கார் நிக்கிறத கவனிச்சேன்.
1: சரி
0: சரி இருக்கட்டுமே நினைச்சு உங்க கூடவே ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு திடீர்னு என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. உடனே அங்க போய் பார்த்தேன். இந்த இருக்காம்ல அந்த பயா எங்க இருந்தோ வந்தான். சுத்து முத்தும் பாத்துக்கிட்டு நைசா காரை எடுக்க இவன் போனதை பார்த்தேன். லவக்குன்னு அமைக்கிட்டேன். திருட்டு முடி முடிச்சான். நம்ம சர்வீஸ்ல நாம எத்தனை திருடனை பார்த்திருப்போம். கொடுத்தேன் ஒரு கொடை, பாய காதறிக்கிட்டு உண்மையை கக்கிட்டாம்ல. நான் தான் உண்மையிலே பண்ணையார் புண்ணிய கொடியை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். வேற என்ன, கையில விளங்க மாட்டி இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன்.
1: சபாஷ் டூனர், சபாஷ் உங்க துப்பறியும் மூல சரியா வேலை பார்த்திருக்கு. வெரி குட்.
0: தேங்க்யூ சார்.
1: மிஸ்டர் செல்வம், இப்போ சொல்லுங்க, நீங்க கொலை செஞ்ச காரணத்தை சொல்லுங்க.
3: நானும் கண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பழக்கம். இடையில நான் வழி மாறி குறுக்கு வழியில பல சமூக விரோத செயல்களை செஞ்சு அதிக அளவு பணம் சம்பாதிச்சேன்.
1: சரி,
3: உங்க அண்ணனையும் அந்த வழிக்கு வர கட்டாயப்படுத்தினேன். முதல்ல அதுக்கு சம்மதிச்ச கண்ணன் பிறகு உங்க அப்பா புண்ணியக்கோடி திட்டுறாருன்னு சொல்லி மறுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே. அவரு க்ளோஸ் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சேன். கண்ணுங்கிட்ட நாம ரெண்டு பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு சும்மா உங்க அப்பாவை மிரட்டலான்னு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சமயம் பார்த்து உங்க அப்பாவை கத்தியால குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து இருந்த உங்க அண்ணன் கண்ணனை நீங்க குற்றவாளி நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பிறகு வெளியில நின்ன என்னோட காரை எடுக்க வரும்போது இதோ இந்த போலீஸ்காரர் என்ன பிடிச்சிட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன். நான் தான் உங்க அப்பாவை கொலை பண்ண
1: கொலகாரன். உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
4: ஓகே சார்.
1: எங்க அண்ணன் கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டுவாங்க.
4: ஓகே சார்.
5: பாலுண்ணா என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா மன்னிச்சிருங்க. தம்பி நீயும் என்ன மன்னிச்சிருப்பா
1: அண்ணா?
5: எப்படியோ அப்பாவோட மரணத்துக்கு நான் காரணம் ஆயிட்டேன். ஐயோ அப்பா.
2: டே தம்பி, கண்ணா என்னதான்டா நடந்தது? கொலை பண்ணினது செல்வம், நீ ஏண்டா அதை சொல்லாம மறைச்ச? நான் தான் கொன்னேன்னு செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஏண்டா ஒத்துக்கிட்ட?
0: அதானே, ஏன் சார் அப்படி செஞ்சீங்க?
1: 203
4: எஸ் சார்.
1: 408
4: எஸ் சார்.
1: நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்பீட் வரீங்களா?
0: யோ 408 வெளியே வையா போ.
1: அண்ணா இப்ப நாம தான் இருக்கிறோம், இப்பவாது சொல்லுங்க அண்ணா என்ன நடந்துச்சு?
5: தம்பி அன்னைக்கு அப்பாவை மிரட்டுனா எல்லாம் சரியாயிடும்னு செல்வம் சொன்ன பேச்சை நம்பி அவன் கூட போனேன்.
1: சரி,
5: ஆனா அங்க போனப்பத்தான் தெரிஞ்சது செல்வம் ஏற்கனவே அப்பாவை கொல்லணுங்கிற பிளானோட வந்திருந்தது. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி.
1: சரிண்ணா, அது சரி, ஏன் அப்பாவை செல்வம் தான் கொலை செஞ்சான்னு நீங்க சொல்லல?
5: அது அது வந்து
2: அது ஏண்டா தயங்குற, சொல்லு சொல்லுடா.
5: அண்ணா ஒரு நாள் அப்பாவோட டைரிய நம்ம வீட்டுல நான் பார்த்தேன். அத படிக்கும் போதுதான் தெரிஞ்சது அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சமுதாயத்துல மரியாதையோட இருக்கிற நம்ம அப்பா ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சா இந்த உலகம் அவரை பத்தி என்ன சொல்லும்? நம்ம குடும்ப கௌரவம் என்னவாகும்னு வருத்தப்பட்டேன். இத என்னோட உயிர் நண்பன் நினைச்சு செல்வத்துக்கிட்ட அப்போ நான் பகிர்ந்துகிட்டேன். இதையே காரணமா வச்சு கொலை பண்ணினது நான் தான் வெளியே சொன்னா உங்க அப்பா பத்தின ரகசியம், அதான் உன் குடும்ப கௌரவம் காத்துல பறந்துரும். ஜாக்கிரத, மரியாதையா கொலை செஞ்சது நான் தான் ஒத்துக்கோ அப்படின்னு செல்வம் என்ன மிரட்டினான்னா, நானும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அப்படி சொன்னபடியே குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னா, இதுதான் நடந்துச்சு.
2: அடாடாடாடாடா கண்ணா, இதுக்கு தான் இப்படி செஞ்சியாக்கும். அப்பா திருமணமானவருங்கிற உண்மையை என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாருடா. நீயும் அரவிந்த்

0: அவனும் சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லலை. கண்ணா, இப்போ பாத்தியா, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போகிறத நல்லதான் நினைப்போம்.
1: கண்ணா, உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குண்ணா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக சிறைவாசத்தை கூட அனுபவிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கிற நினைக்கும் போது என் மனசில் நீங்கள் உயர்ந்த இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணா. அப்பாவோட பேருக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க பாருங்க. உண்மையிலே அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தார்னா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாருண்ணா, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்.
2: குடும்ப கௌரவம் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசாமி, ஜோல்னா ஜவஹர், நெல்லை நானா என்ற கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவுலா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆராதனை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

0: 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
0: காற்றோடு கலந்திடவா தருமடுத்த பாடல் அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு

நேரம் 10:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது சூலமங்கலம் முரளி பாடியுள்ள பாடல், படம் கர்ஜனை.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 28°C. பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 28.3°C. பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மிக முட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும். தொடர்ந்து வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை. இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன சட்டம் அறிவோம். ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு திரைகாணம். 9 மணிக்கு அரங்கிசையில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் செல்லும் கதை செல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். கதையரங்கம் ஆகியன இடம்பெறும். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கியோ நாமதாரி ஒடிய மொழி பாடல். இயற்றியவர் KC பாணிக் ரக்ஷி அவர்கள். இசை அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாலம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாலம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் P. சபரீஷ். 7:35 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி சாகுபடி அனுபவங்கள் செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவில் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:50 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி P. சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் எஸ் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல்.

104.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ் அவர் ரெயின்போ, 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த்

0: ceremony is underway. Teams from 74 nations will participate in the 10-day event. Olympic medalists Neeraj Chopra, Meerabai Chanu and Lovlina Borgohain are set to represent India at the CWG 2026. Meanwhile, India have opened their medal tally at the Commonwealth Games before the opening ceremony, as the Olympic medalist boxer Lovlina moved straight into the women's 75kg semi-finals after receiving a bye. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை 101.4 MHz FM ரெயின்போ 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலய 700 KHz இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹந்த்.